ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள் இசையமுதம் நிகழ்ச்சியில். வணக்கம் நேர்களே, இசையமுதம் நிகழ்ச்சியில் திரைப்படங்களில் இருக்கக்கூடிய பக்தி பாடல்களை கேட்டு மகிழக்கூடிய நேரமாக வலம் வர காத்துட்டே இருக்கிறது இன்றைய இசையமுதம்.

இசையமுதம் நிகழ்ச்சியை கேட்டு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரன் பண்பலை 100.9. அடுத்ததாக நாம் கேட்க போகும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருவருட்செல்வர்.

0: அடிப்படையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டு பேர் மகாராஷ்டிரா மாநிலம் அகில்யா நகர் மற்றும் நாசிக்கை சேர்ந்தவர்கள் என்றும், மூன்று பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமை சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களும் சட்டங்களும் இயற்றப்படும் என்று கூறியுள்ளார். திமுக தம் மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள அவர், தோல்வியில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் அக்கட்சி சேற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும் என்றும், அதுகுறித்து கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறாத அக்கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம்போல் பழைய வாதத்தையே வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். திமுகவுக்கு யதார்த்தம் புரியாமல் வாக்கு சதவீதம் குறித்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கின்படி தாவேக பெற்ற வாக்குகள் 34.92% என்றும், திமுக பெற்ற வாக்குகள் 24.19% என்றும் அவர் கூறியுள்ளார். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் தமது அரசு உறுதியாக இருப்பதால்தான் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரித்ததாக திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி நாள்தோறும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்குகிறது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அன்னப்பறவைகள் மற்றும் கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், ஆங்கிரி பேர்ட் உள்ளிட்ட 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க 4,310 ரகங்களில் 33,000 செடிகளில் பல வண்ண ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டலில் நாளை முதல் 3 நாட்கள் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெறவுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்குமாறு சுற்றுலாத்துறை அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டல் தமிழ்நாட்டில் வரும் 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெற உள்ளது. கொங்கு மண்டலத்தின் தனித்துவமான சுவைகளை அறிமுகப்படுத்தும் வகையில் ஹோட்டல் அமுதகத்தில் மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை இந்த திருவிழா நடைபெறும். இதில் கொங்கு உணவுகளுக்கே உரிய மிதமான காரம் மற்றும் இயற்கையான நறுமணத்துடன் கூடிய பாரம்பரிய உணவுகள், உயர்தர சைவ உணவு பரிமாறப்பட உள்ளன. இந்த உணவு திருவிழாவிற்கு வருகை தருபவர்களுக்கு தலா ஒருவருக்கு 250 ரூபாய் வசூல் செய்யப்படும். உணவகத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய கொங்கு நாட்டு சமையல் செயற்கை நிறமூட்டிகளோ சுவையூட்டிகளோ சேர்க்கப்படாமல் தரமானதாக தயார் செய்து வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு இருக்கைகள் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9566968130, 7358103076 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து கார்த்திகேயன்.
0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுகள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு நேற்று ஐக்கிய அரபு எமிரேட் சென்று அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேசினார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பணியமர்த்தப்பட்ட அரசு பணியாளர்களை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. அசாம் சட்டப்பேரவையில் இம்மாதம் 26ஆம் தேதி பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை

0: தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 4 பேர் காயமடைந்தனர். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் எழுத்தாளருமான பேராசிரியர் சுந்தரமூர்த்தி நேற்று காலமானார். அவருக்கு வயது 84. ராமநாதபுரம் அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 18 தேதி பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி தேர்வு முகாம் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விளையாட்டுச் செய்திகள். வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை வென்றது. மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி அணி 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனனி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் குவான் மலேசியாவின் மிட்சுகி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வீணாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
3: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
3: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனே சரி இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை வேளாங்கண்ணி சர்ச் அருகில் அண்ணா நகர் மதுரை.
3: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
4: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
6: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
7: புதிய கால நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 6:55.
8: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பூந்தளிர். இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில ஒரு குழந்தை பங்கு பெற இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
9: அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் தன்சிகாஸ்ரீ. நான் மதுரை வில்லாபுரத்திலிருந்து பேசுகிறேன். ஒரு நீதி கதை. ஒரு ஊர்ல ஒரு துறவி தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு காக்கா அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த துறவி, ஏன் காக்கா கிட்ட போய் அழுகிறேன்னு கேட்டா, அதுக்கு நான் கருப்பா இருக்கிறனால என்னை யாருமே பிடி எல்லா பிறையும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த துறவி, நான் உனக்கு ஒரு வரம் தர்றேன், என்ன வேணுமோ கேளு சொன்னாரு. அதுக்கு அந்த காக்கா வெள்ள அன்ன பறவை மாறணும்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த துறவி வரம் தர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை அண்ணன் பறவை கிட்ட போய் கேட்டு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார். காக்கா அண்ணன் பறவை கிட்ட போய் கேட்டுச்சு. என்னை விட கிளிக்குதான் நிறைய வண்ணம் இருக்கு, கிளிதான் சந்தோஷமான பறவை, அது கிட்ட போய் கேளுன்னு சொல்லுச்சு. காக்கா கிளி கிட்ட போய் கேட்டுச்சு. நிறைய வண்ணம் இருக்கிறனால தான் என்னை கூண்டுல வச்சு அடைச்சிட்டாங்க. மயில் தான் என்னை விட அழகாகவும் இருக்கு, அதனால மயில் கிட்ட போய் கேட்க சொல்லுச்சு. காக்காவும் ரொம்ப தூரம் தேறி மயில் கிட்ட போச்சு. நான் அழகாவும் வண்ணத்தோட இருக்கிறனால தான் ஜூல அடிச்சு வச்சிருக்கான். ஒன்ன மாதிரி நானும் காக்காவா இருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. காக்கா துறவி கிட்ட போச்சு. நான் காக்காவை

0: இருக்கிறது நடச்சு பெருமைப்படுறேன்னு சொல்லுச்சு. இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும், இல்லாததை நடச்சு கவலைப்படக்கூடாது. நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல கேட்டீங்க பூந்தளிர்.
2: ஹலோ
3: ஹலோ,
2: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை போட்டு 25 31 018 மற்றும் 21 00 282 இந்த இரண்டு எண்களையும் அழைக்கலாம். என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா?

வணக்கம், டாக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை FM 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.

தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையில் எப்பயுமே நிறைய விஷயங்களில் நிறைய சின்ன சின்ன இடர்பாடுகள் குழப்பங்கள் ஏற்படதாங்க செய்யும். அதை நினச்சி நாம் கவலைப்பட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது சரியாயிடுமா? கட்டாயம் சரியாகாது. அந்த கவலையை தூக்கி எரிஞ்சிட்டு அதற்கான தீர்வை நோக்கி நாம் பயணிக்கும் போது நம்ம நினச்சது கட்டாயம் நடக்கும் என்ற பொன்னான வரிகளோடு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைவது அம்பிகா. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் நேர்களை அடுத்ததாக நாம வேலை வாய்ப்பு செய்தி கேட்கலாம். நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. துணை ராணுவமான சகஸ்ட்ரா சீமாபால் படையில விளையாட்டு வீரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்குங்க. கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தம் 404 இடங்கள் நிரப்புவதற்காக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு படித்திருத்தல் வேண்டும். சர்வதேச தேசிய பல்கலைக்கழக இடையிலான விளையாட்டு போட்டிகளில் சான்றிதழ் பெற்றுதல் ரொம்ப ரொம்ப அவசியமாக தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு உடல் தகுதி தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்க உங்களுக்கான கடைசி தேதியாக அறிவிச்சிருக்க தேதியானது வருகின்ற 7ஆம் தேதிக்குள் உங்களுடைய விண்ணப்பங்களை

சமர்ப்பிச்சிருக்கோம். அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்குள் 2026ஆம் வருடத்திற்குள் உங்களுடைய விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிச்சிருக்கணும். மேலும் உங்களுக்கு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா PPLYSSB.com என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை இணையதள முகவரி PPLYSSB.com என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஹலோ
1: ஹலோ,
0: நம்ம ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல தினமும் காலையில 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்ப போனை எடுத்து நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 04522 என்ற மதுரையோட முன்னிணைப்பை போட்டு 25 31 018 மற்றும் 21 00 282 இந்த இரண்டு எண்களையும் அழைக்கலாம். என்ன நேயர்களே, விருப்ப பாடல் கேட்க ரெடியா?
2: தொடர்வது தமிழில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 கூட்டம் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி, தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு ஷிகாஷக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சர் திரு கலீஃபா ஷஹின் அல் மரார் உள்ளிட்ட தலைவர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இதற்கிடையே பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டு லமோலா பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியேராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பரஸ்பரம் நலன் சார்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கூட்டாண்மை குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரேசில் வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரம் குறித்து திரு ஜெய்சங்கர் விவாதித்தார். முன்னதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தலைமையிலான பிரதிநிதிகளை வரவேற்று பேசிய திரு ஜெய்சங்கர், இந்தியாவும் ரஷ்யாவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பு உறவில் சீரான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் புதுதில்லி வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு இருதிஷாம் ஆடமுடனும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா மாலத்தீவின் வளர்ச்சிக்கு உறுதி பூண்டுள்ளதாக

0: குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகளாவிய போட்டித்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாட்டை கட்டமைப்பதற்கும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக வர்த்தகத்தில் 1/3 அதிகமானதை உள்ளடக்கியுள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஒராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிர மாநிலம் அகில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும், முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும், வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக பதோகி மாவட்டத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிர்சாபூரில் 10 பேரும், ஃபதேபூரில் 9 பேரும், பதாயூனில் 5 பேரும், பரேலியில் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்னல் தாக்கியதால் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புயல் மற்றும் மழையால் சுவர்கள் இடிந்து விழுந்தும் மரங்கள் விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மின் விநியோகமும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக பயிர்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் உரிய நிவாரணம் அளிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக வெப்பநிலை இருக்கும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. ஈரானுடனான மோதல், தைவானுக்கு அமெரிக்கா

0: ஆயுதங்களை விற்பனை செய்தல், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதிபர் திரு டிரம்புடன் அந்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி தொழில் அதிபர்களும் தொழில்நுட்ப பிரதிநிதிகளும் சீனா சென்றுள்ளனர். தமது இந்த சீன பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்படுவதற்கு வழிவகைகள் ஏற்படும் என்று திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 பிறகு திரு டிரம்ப் சீனா சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா பூனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டை பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர், சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் கவுன், மலேசியாவின் மிட்சுகுய் இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, சந்தோஷ் ராமராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அஷ்மிதா சாலிகா 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சாகுரா மட்சுகியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சந்தோஷ் ராமராஜ் 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீராங்கனையை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேரம் 7:25 இணைந்திருக்கிறீர்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில். இப்பொழுது கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
4: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
5: அன்பர்களே, இன்று பிரதோஷம். அன்னம்புத்தூர் ஸ்ரீநிதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வோம். திண்டிவனம் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் கூட்டேரி பட்டியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அன்னம்புத்தூரில் இந்த கோவில் உள்ளது. பிரம்மாவும் குபேரனும் வழிபட்டு அருள் பெற்ற தலம். ஒரு சமயம் பிரம்மாவும் திருமாலும் போட்டியிட்டு ஈசனின் அடிமுடியை தேடிச் சென்றனர். வராகாவதாரம் எடுத்துச் சென்று திருமால் சிவனாரின் அடியை பார்க்க முடியாமல் உண்மையை ஒப்புக்கொண்டார். அன்னப்பறவையாகி சிவனாரின் முடியை தேடிச் சென்ற பிரம்மாவோ தான் இறைவனின் முடியை கண்டதாக பொய் கூறினார். இறைவன் பெருங்கோபம் கொண்டு பிரம்மாவை அன்னப்பறவையாகவே இருக்குமாறு சபித்தார். சாப விமோசனம் வேண்டு இங்கு வந்த பிரம்மா இங்கு ஒரு பொய்கையினுள் உண்டாக்கி அந்த நீரினால் இங்குள்ள சிவலிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு தவம் செய்தார்.

0: அதனால் மகிழ்ந்த ஈசன் ரிஷபாரூடராக காட்சி தந்து பிரம்மனின் அன்ன உருவ சாபத்தை போக்கி அருளினார். மீண்டும் பிரம்மன் படைக்கும் தொழிலை மேற்கொண்டார். அன்ன உருவில் பிரம்மா வழிபட்ட தலம் ஆகையினால் இந்த ஊர் அன்னம்புத்தூர் என பெற்றது. குபேரன் 8 வகை நிதிகளுக்கும் தலைவன், வடதிசைக்கு அதிபதி, எக்காலத்திலும் தனாதிபதியாக விளங்கிவிட வேண்டியும் அள்ள அள்ள குறையாத செல்வம் வேண்டியும் இந்த தலத்தில் சிவபெருமானை வழிபட்டு பெரு வரத்தினை பெற்றான். எனவே இறைவன் ஸ்ரீநிதீஸ்வரர் என பெற்றார். ஊருக்கு மேற்கே ஏரியின் எதிரில் ஆலயம் அமைந்துள்ளது. சுவாமி சன்னதி கிழக்கு நோக்கியும் அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கியும் உள்ளது. முழுதும் கற்றளியாக அமைந்துள்ளது. கருவறையில் கிழக்கு நோக்கி லிங்க திருமேனியராய் ஈசன் ஸ்ரீநிதீஸ்வரர் விளங்குகிறார். பிரம்மனும் குபேரனும் வழிபட்ட முகூர்த்தம். இவரை வணங்கிட அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நல்லறிவும் பெருகிடும். மகாமண்டபத்தில் கையில் பாடலி கொடியுடன் மகாகணபதி உள்ளார். இவர் பாடலிபுத்திரம் எனப்படும் பாட்னாவிலிருந்து கொண்டு வரப்பெற்றவர். தென்முக சன்னதியில் நின்ற வண்ணம் அம்பாள் ஸ்ரீ கனக திரிபுர சுந்தரி காட்சி தருகிறாள். ஆலயத்தின் தென்மேற்கு மூலையிலே லக்ஷ்மி கணபதியும் வடமேற்கிலே தேவியரோடு சுப்பிரமணியரும் உள்ளனர். தென்புறம் துர்க்கை சன்னதி உள்ளது. கிழக்கு புறத்தில் ஸ்ரீ பைரவரும் சுர்ணாகிருஷ்ண பைரவரும் உள்ளனர். ஆலயத்தின் பின்புறம் பிரம்மதீர்த்த குளம் உள்ளது. ஆ தல விருட்சம் கொன்றை மரம். ராஜராஜ சோழன் இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளார். கோவில் புனரமைக்கப்பட்டு 2014 ஆண்டில் மகாகும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. நவராத்திரியில் சண்டிஹோமம், விஜயதசமி நாளில் திருவீதி உலாவும் நடைபெறுகின்றன. பங்குனி பூச நாளில் வருஷாபிஷேகமும் மாலை திருக்கல்யாணமும் நடைபெறுகின்றன. பௌர்ணமி வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளின் பாதத்தில் வெண்ணெய் வைத்து வழிபட்டு அதனை உட்கொண்டால் மகப்பேறு கெட்டிடுமாம். பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம், பூச நாள், குரு பெயர்ச்சி, தேய்பிறை அஷ்டமி, சங்கடகர சதுர்த்தி போன்ற நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அஷ்ட நிதிகளை அருளி வாழ்வில் இன்ப நலம் அருளும் அன்னம்புத்தூர் ஸ்ரீநிதீஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

நேர்களை 8:02 வலம் வரக்கூடிய நிகழ்ச்சியாக கேட்கலாம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களை உங்களுக்காகத்தான். 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 இரண்டு எண்களிலும் வரலாம். விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களுக்காக மட்டுமே இன்றைய பாட்டு வேணுமா.

மதுரையில் கிரீன் ஃபார்ம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 தேதி சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி இலவசம்.

நேர்களை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணமாய் வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை. இன்றைக்கு 11/2 வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உலக இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு நேரலை பங்கேற்கிறார் மூத்த இதய மருத்துவ சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் என் கணேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் நேர்களை, நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். 25 30 170 அறிமுக

நேர்களும் 25 30 171 அனைத்து நேர்களும் 0452 என்ற மதுரையின் முனைப்பை தொட்டு இணைந்திருக்கிறீர்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. நிகழ்ச்சியை பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் அம்பிகா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே.

0: நேயர்களே, பண்பலையின் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களே உங்களுக்காகத்தான் வலம் வர காத்துட்டே இருக்கு. இன்னும் சில நாடுகளில் கேட்டுவிடலாம் செய்திச் சுருக்கம். செய்திச் சுருக்கம் வரும் வரை இணைந்திருங்கள் காற்றலையோடு.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டோ தமோலா, பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியோராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டது திமுகவின் வெற்றி என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 நாள் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா, சாகேத் மைனனி இணையும் அதில் கல்யாண்பூர், சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா, சந்தோஷ் ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். வஉசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்டங்களுக்கிடையேயான ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை அணியை தோற்கடித்து கோப்பையை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நிச்சயமா நிகழ்ச்சியோடு இணையக்கூடிய நேரம் 8:03 ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ். வணக்கம் நேர்கள். இன்றைய பாட்டு வேணுமா? விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களே, உங்களுக்காகத்தான் 0452 என்ற மதுரையின் முன்னைப்பை தொட்டு 25:30 மற்றும் 25:30 இரண்டு எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை கேட்கலாம். அந்த வகையில் இப்போ இணைப்பில் இணையக்கூடிய நேயர் யார், எங்கிருந்துன்னு கேட்கலாம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். அதான் என்னாச்சுன்னு தெரியல, அவங்களுடைய இணைப்பு விடுபட்டிருக்கு. சரி, ஒரு பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் இணைவோம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் விருப்பமாக வணக்கம். இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிவகாசியிலிருந்து தேவராஜன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: சபாநாயகன் படத்திலிருந்து பேபி அம்மா, அந்த பாட்டு.
0: நன்றிங்க சார் இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்கான பாடல் கேட்கலாமா?

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மதுரையில் கிரீன் ஃபிலிம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம், காலை 10 முதல் மாலை 6 வரை அனுமதி இலவசம்.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
4: விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? அடடா, மறுபடியும் சின்ன தொழில்நுட்ப இடையூறு காரணமாக நேயரோட இணைப்பு விடுபட்டிருக்கு. சரி, நேயர் கேட்ட நேயருக்காகவும் மற்ற அனைத்து தொடர்பு கொள்ளக்கூடிய அத்தனை நேயர்களுக்காகவும் இப்போ பண்பலையின் பாடல் கேட்கலாம். நேயர்களே,
5: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

மாலை சுரங்கனிக்கா மாலை மாலை மாலை மாலை சுரங்கனிக்கா மாலை மாலை மாலை மாலை தலைப்பட்டி தந்துள்ளே மாலை மாலை மாலை சுரங்கனிக்கா மாலை மாலை மாலை மாலை தலைப்பட்டி

0: வெறித்தனம்.
1: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. இப்பொழுது இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 மெகா ஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்றைக்கு திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக தான் வளம் வந்துட்டே இருக்கு. மீண்டும் இணைப்பில் ஏதோ ஒரு சின்ன இடையூறு ஏற்பட்டிருக்கு. சரி, மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. ஒரு பாடலை தொடர்ந்து

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வனமாய் வளமரக்கூடிய கண்ணாடி மாளிகை. இன்றைக்கு 11/2 வளமரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் சிறப்பு, உலக இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு நீரலையில் பங்கேற்கிறார் மூத்த இதய மருத்துவ சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் என் கணேசன் அவர்கள். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தொடங்கும் நேரம் 11:02. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் என்ன இருக்கீர்கள் நேர்களே? ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

கலங்காத, வாயிட நீ பதுங்காத, தேடிட நீ தயங்காத, விளையாடிட.

0: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்ல.

0: நாங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: இன்று இரவு இடம்பெறும் நிகழ்ச்சியாக 8:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் எம் பிரபுமணி அவர்கள். பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மதுரையில் கிரீன் ஃபேம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் May 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி இலவசம்.
3: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. நேரம் 8:43 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: நேயர்களே, இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸோடு. இதுவரை வளம் வந்த நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா இனிது நிறைவு பெறுகிறது. நேர்களே, பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல. இன்று மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே. நேரம் 8:50. இனி நாம் கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: பந்திக்கு முந்தர ஆசாமிகள் நம்மளில் பல பேர் உண்டு. அப்படி முந்தரத்துக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம், எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்களை வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும், நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக, மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான். வேறு எதுக்கு? ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உட்காரணும். அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பு போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திருக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காமல் போகலாம். அதை போய் பெருசு பண்ணிகிட்டு இருக்க

0: கூடாது. என்ன சார், இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம், அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா, வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கலை, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

இன்றைக்கு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி 11/2 வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை உலக இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு நேரலையில் பங்கேற்கிறார் மூத்த இதய மருத்துவ சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் என் கணேசன் அவர்கள். பண்பலையின் அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள் நேர்களே. தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை, அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கம் வரும் வரை இணைந்திருங்கள் காற்றலையோடு.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்ட் அமோலா, பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியோராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக்க அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டதே திமுகவின் வெற்றி என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக தொடங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 நாள் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாஜா, சாகேத் மைனேனி இணையும் அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வஉசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்டங்களுக்கு இடையேயான ஹாக்கிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி 5-1 என கோல் கணக்கில் அரியலூர் அணியை தோற்கடித்து கோப்பையை வென்றது. செய்திச் சுருக்கமித்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 9:03.

அடுத்த நிகழ்ச்சியா ஃப்ரெஷ்ஷான மார்னிங் பொழுதுல வீட்டான சாங் கூடவே குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் ஆய் வரப்போது. ரைட் மேட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை.

ஸோ சில பேர் லீவை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க, சில பேர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. டூ வீலரில் போகிறவங்க ஹெல்மெட்டும் ஃபோர் வீலரில் போகிறவங்க சீட் பெல்ட்டும் மறக்காமல் போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு குடும்பம் முக்கியம், அதை விட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? இன்றைய ரைடோ பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க போறீங்க தமிழ் செல்வியோட.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. முதல் தகவலே எதை பத்தி கேட்டீங்கன்னா, ஒரு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்திரதனு ஸ்கீம், அதாவது இந்திர

தனுஷ் தடுப்பூசி திட்டம். இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு காசநோய், மஞ்சள் காமாலை, தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், நிமோனியா காய்ச்சல், தட்டம்மை, மூளை காய்ச்சல் ஆகிய நோய்களுக்கான தடுப்பூசி மற்றும் தடுப்பு மருந்துகள் வழங்கப்படுகின்றது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு செலுத்தப்படும் தடுப்பூசி குறைவாக உள்ள பகுதிகளில் உள்ளவர்களுக்கும் விடுபட்டவர்களுக்குமாக இந்த இயக்கம் நடத்தப்படுகின்றது. நாடு தழுவிய தடுப்பூசி திட்டத்தில் பயன்படுத்தப்படும் 11 வகையான தடுப்பூசிகள் இத்திட்டத்தில் செயல்படுத்தப்படுகின்றன. தகவல் கேட்டீங்க, அப்படியே பாடலையும் கேட்டுட்டு வாங்க. மதராசி திரைப்படத்திலிருந்து.

0: என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
0: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:50

0: 35க்கு பூந்தளிர்
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30க்கு விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30க்கு வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30க்கு தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30க்கு ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: மதுரையில் கிரீன் ஃபிலிம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 தேதி சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி இலவசம்.

எட்டத்திற்கும் இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் காலை 9:15. உச்சி மாநாடு பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பொது சுகாதார அமைப்புகளில் சிறந்த மற்றும் பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் மற்றும் புதுமைகள் குறித்து 10th தேசிய உச்சி மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சண்டிகர்ல தாங்க 2 நிகழ்வா நடந்துச்சு. இந்தியாவோட பொது சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்கான சிறந்த நடைமுறைகள், புதுமைகள் மற்றும் வெற்றிகரமான உத்திகளை பகிர்வதுதான் இந்த உச்சி மாநாடோட நோக்கமே. தகவல் கேட்டீங்க, அப்படியே பாடலையும் கேட்டுட்டு வாங்க. 10 தல திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. இந்த வாகனம் எரிகணைகள், வெடிப்புகள் மற்றும் சிதறல்களுக்கு எதிராக மேம்பட்ட கவச பாதுகாப்பை வழங்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த வாகனம் நீர்நிலைகளிலும் இயங்கக்கூடியது. தகவல் கேட்டீங்க, அப்படியே பாடலையும் கேட்டு வாங்க. தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணிக்கு 90 தொழில்நுட்பங்கள் பல வந்தாலும் கடந்த 90 ஆண்டுகளாக நம் செவிகளில் தேன் வார்த்து நம்முடன் பயணிக்கும் உற்ற தோழனான வானொலியை வாழ்த்தும் நேரம் இது. காற்றோடு கலந்து நம் கருத்தோடு உறவாடி 9 தசாப்தங்களை இனிதே கடந்து நிற்கிறது ஆகாஷ்வாணி. உழவனுக்கு உழவன் நண்பனாகவும் இல்லத்தரசிகளுக்கு இனிய தோழியாகவும் பல தலைமுறைகளின் நினைவுகளை சுமந்து நிற்கும் கால பெட்டகமான ஆகாஷ்வாணிக்கு வயது 90. கடந்த 90 ஆண்டுகளாக

ஒட்டுமொத்த இந்தியாவின் குரலாக ஒழித்து தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கில் நாட்டின் பட்டித்தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த ஆகாஷ்வாணிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். பல தலைமுறைகளின் வாழ்க்கையோடு இரண்டர கலந்து மக்களின் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து நமது பண்பாட்டையும் கலைகளையும் வளர்த்த பெருமை ஆகாஷ்வாணியையே சாரும். தொழில்நுட்பம் எத்தனையோ பரிமாணங்களை எட்டிய பின்பும் வானொலியின் அந்த காந்த குரலுக்கும் செய்திகளுக்கும் காலத்தால் அழியாத பாடல்களுக்கும் இன்றும் மக்கள் மனதில் தனி மவுசு உண்டு. 90 ஆண்டுகளை கடந்து வரலாற்று சாதனை படைத்துள்ள ஆகாஷ்வாணி இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு தன் சேவையை தொடர்ந்து மக்களின் நெஞ்சங்களில் நீங்காத இடத்தை பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.

0: 11வது தூதரக தலைவர்கள் மாநாடு இந்தியாவில எந்த நகர்ல நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியூடெல்லியில தாங்க. 2047 இந்திய ராஜதந்திரத்தை சீர்திருத்துதல் அப்படின்றத இந்த மாநாட்டோட கருப்பொருள். புவிசார் அரசியல் நிகழ்வுகள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதங்கள் இந்த மாநாட்டில் நடந்துச்சு. தொடர்ந்து பாடல் கேட்கலாம் ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து.
1: தாதா கிங் நான் வச்சதா ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தரப்படணும் நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

இணைஞ்சிருக்கும் நேரம் கலை 9:40. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க ட்ரை டுபேட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்த தகவலா ஒரு மீனை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? உலக சூறை மீன் தினம் ஆண்டுதோறும் எந்த நாள்ல கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா May 2 தாங்க. சூறை மீன் இனங்களின் நீடித்த மீன்பிடிப்பு மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிப்பதற்காக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் பொறுப்பான மீன்பிடி நடைமுறைகளையும் கடல் வளங்களின் நீண்டகால பாதுகாப்பையும் வலியுறுத்துகிறது.

0: மதுரையில் கிரீன் ஃபார்ம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி இலவசம்.
1: இந்தியாவில் முதல் மாநில தலைமையிலான விண்வெளி தொழில்நுட்ப சிறப்பு மையம் எந்த மாநிலத்தில் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்நாடகால தாங்க. பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த மையம். கர்நாடகா புத்தாக்க மற்றும் தொழில்நுட்ப சங்கத்தால் இந்திய செயற்கைக்கோள் தொடர்பு தொழில் தங்கத்துடன் இணைஞ்சு நிறுவப்பட்டிருக்கு. இந்த மையம் புத்தொழில் நிறுவனங்களை வளர்க்கவும் சூழல் அமைப்பை உருவாக்கவும் ஒரு மையமா செயல்படுது. தொடர்ந்து பாடல் கேட்கலாம் குட் பேட் அக்லி திரைப்படத்திலிருந்து.
2: ரெடியா மாமே?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை எத்தனாவது தெரிஞ்சுக்கலாமா? 157வது தாங்க. இந்த குறியீடு பன்மைத்துவம், ஊடக சுதந்திரம், சட்ட கட்டமைப்பு, வெளிப்படைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு போன்றவற்றின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுது. தொடர்ந்து பாடல் கேட்கலாம் டான் திரைப்படத்திலிருந்து.

0: அஸ்வினி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. சோ நிகழ்ச்சியில நிறைவான தகவல் கேட்டலாமா? அதுவும் ஒரு மீனை பத்தி. அரிய மீன் வகையான லுட்ஜானஸ் அரக்கான் மீன் எந்த மாநிலத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒடிசால தாங்க. இந்த மீன் ஸ்னாப்பர் மீன் வகையை சேர்ந்தது. முக்கியமா வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல கடலோர பகுதிகளில் காணப்படுது. ஸ்னாப்பர் மீன்கள் சூழலியல் ரீதியாக முக்கியமானதாக கருதப்படுது.
1: புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரா நம்ம தர சிங்கம்.

இதுவரை பீட்டானா சாங் குழுவை குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனாய் வளம் வந்த ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. வழங்கிய அத்தனை தகவல்களும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம். கேட்ட நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது

0: வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.
1: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
2: வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. சர்க்கரை ஏற்றுமதி செய்ய செப்டம்பர் மாதம் அல்லது அடுத்த அறிவிப்பு வரும் வரை மத்திய அரசு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் திட்டங்களை தற்போதைய ஆளும் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்று அறிவித்துள்ளது திமுகவின் வெற்றி என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் 5 நாள் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் மெய்ஸ்னம், மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா பூனாச்சா, சாகேத் மைனேனி இணையும் அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்த் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வஉசி துறைமுக ஆணையக் கோப்பைக்கான மாவட்டங்களுக்கு இடையேயான ஹாக்கிப் போட்டியின் இறுதியாட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூர் அணியை தோற்கடித்து கோப்பையை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில இன்றைக்கு என் விருப்பமாக தான் நாம கேட்க போறோம். சரி, இன்றைக்கு என் விருப்பமாக நாம என்ன கேட்கலாம்? ரொம்பவே நிறைய பேர் அப்பா பயங்கரமான இது ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க, சிலர் அப்பா பயங்கர ஜாலி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா சொல்ல வரீங்க இன்றைக்கு என் விருப்பமாக அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நல்லவே தெரியுது. இன்றைக்கு என் விருப்பமாக குழந்தைகளும் விடுமுறை பற்றி தான் நாம் பேச போகிறோம். நேர்களே, ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் இணைவது அம்பிகா.

விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு என் விருப்பமாக நாம் குழந்தைகளும் விடுமுறை பற்றி தான் பேச போகிறோங்க. அதாவது இன்றைய குழந்தைகள் எப்பவுமே ரொம்ப பயங்கர ஃபாஸ்ட்டாக, அதே சமயத்தில் நாம் ஒன்று நினைக்கிறதுக்குள்ளே அவங்க அதை விட தாண்டி அடுத்த கட்ட நகர்வுக்கு போய் நிற்கக்கூடிய மனநில இருக்கக்கூடிய குழந்தைகள், அதுவும் இந்த விடுமுறை நாட்களில் அப்பா இந்த ஹாலிடேஸ் முடியவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, எப்பப்பா ஸ்கூல் திறக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. எப்படி அந்த மாதிரியான ஒரு சூழலில் நாம் இந்த குழந்தைங்களோட கொஞ்சம் விளையாண்டோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தை பருவத்தை கட்டாயம் இது நினைவுக்கு வரும். அதே சமயத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் டெக்னாலஜியில் நிறைய விஷயங்களை நாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நேரமும் இந்த விடுமுறையாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம தினந்தோறும் அந்த பள்ளிக்கு அனுப்பும் பொழுது அவங்களையும் வேகப்படுத்தி நாமளும் வேகமாகி அப்படின்ற போது எல்லாமே அந்த சீரான வேகத்தில் போகணும் அப்படின்றதுனால நம்ம ஒரு ஓட்டமாக இருப்போம். ஆனால் இதே இந்த நேரங்களில் விடுமுறை நாட்களில் அது அப்படியே அதற்கு தலைகீழாக நமக்கு நிறைய நேரங்கள் நம்ம குழந்தைகளோட செலவிடுறதுக்கு பெற்றவர்களுக்கு வந்து நிறைய நேரங்கள் நமக்கு கிடைக்குது. இந்த நேரத்தை நாம் முழுக்க முழுக்க நம்ம செல்ஃபோன்ஸ்லையும் தொலைக்காட்சிகள்லையும் நம்மளுடைய நேரங்களை செலவிடாமல் குழந்தைகளோட முழுக்க முழுக்க அவங்களுடைய உலகத்துக்குள்ள அவங்களுடைய பார்வையில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த விடுமுறையில் பெற்றோர்களுக்கு உருவாக்கி கொடுக்கறது குழந்தைங்க தாங்க. தொடர்ந்து என் விருப்பம் நிகழ்ச்சியில் பேசுவோம். பேசுவதற்கு முன்னால் கேட்டுடலாம் பாடல்.

விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம் கேட்டுட்ருக்கும் குழந்தைகளும் விடுமுறையும். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளக்கூடியது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் பொழுது நம்ம காலையில் சீக்கிரமாக எழுப்புவது தான். என்ன தான் குழந்தைங்க இரவில் சீக்கிரமாக தூங்கினாலுமே இந்த காலையில் எழுப்பி விடுறது அடேங்கப்பா சொல்லிடவே முடியாத சிரமத்துக்கு நம்ம ஆளாகுவோம். அந்த பழக்கத்தை முதல்ல மாற்றணும் அப்படின்னா அதுக்கு சரியான நேரம் இந்த விடுமுறை தாங்க. ஆனால் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். நாம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது பழக்கமாயிடுதில்ல, அப்போ அந்த பழக்கத்தை நாம் குழந்தைகளுக்கு இந்த விடுமுறை நாட்களில் நாம் செய்யும் பொழுது அது எளிமையாக குழந்தைகளும் கற்றுக்கக்கூடிய ஒரு சூழலையும் அதே சமயத்தில் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் குழந்தைகிட்ட தயாராகக்கூடிய நேரம் தான் இந்த விடுமுறை. இப்போது சரி, அதே சமயத்தில் நாம் காலையில் உணவு குழந்தைகளுக்கு பெரும்பாலும் நாம் வந்து லிக்விட் ஃபுட்டை தான் கொடுத்துட்டு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கும். அந்த பழக்கத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சூழலாக இந்த விடுமுறை நாட்களை நாம் கைவசம் எடுத்துக்கலாங்க. ஏன்னா வேகமாக எப்படி சாப்பிட்றது, எளிமையான உணவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஹார்டாக சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி அதை வந்து குழந்தைகள் பக்குவத்துக்கு நாம் அவங்கள அந்த வேகத்துக்கு தயார்படுத்துறது இப்போவே. இன்றைக்கி வந்து 10 நிமிஷத்தில் சூப்பராக வந்து 2 இட்லி சாப்பிட்டாப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுறது. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் 1/2 இட்லி சாப்பிட்டா தம்பி சூப்பராக அத்தை பாப்பா சூப்பராக பெரியாள் ஆயிடுவாங்களே இப்படின்னு நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இன்றைக்கு வந்து இந்த விடுமுறையை நாம் பயன்படுத்தலாம். இப்படி தொடர்ந்து குழந்தைகளும் விடுமுறையும் ஒரு குதூகலம் தரக்கூடிய நிகழ்வாக மாற்றக்கூடிய பக்குவம் நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. தொடர்ந்து விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பமாக பேசுவோம். பேசுறதுக்கு முன்னால் கேட்டுவிடலாம் ஒரு பாடல்.

நேரம் 10:22 ஆகிட்டுருக்கு. அடுத்துதான் நாம் ஒருபட பாடல் நிகழ்ச்சி கேட்க போகிறோம். அதனை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியாக கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். இன்றைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியினுடைய சிறப்பு, உலக இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு நேரலையில் பங்கேற்கிறார் மூத்த இதய மருத்துவ சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் என் கணேசன் அவர்கள். கண்ணாடி மாளிகைக்கான நேரம் 11:02. இன்றைக்கு விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பமாக நாம் குழந்தைகளும் விடுமுறை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். பொதுவாக நாம் குழந்தைகளை எப்படிலாம் சமாளிக்கலான்னு என்ன தான் பிளான் பண்ணாலும் சில நேரங்களில் அவங்களுடைய பிடிவாதத்தை அப்பாடா அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். இப்போயே கண்ணக்கட்டுதேப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய பிடிவாதம் இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நாம் குழந்தைகளை வெளியில் விளையாட விடுறது, இல்லை நாம் வாக்கிங் பெரியவங்கெல்லாம் வாக்கிங் போகும்போது குழந்தைகளை சேர்த்து கையோடு நம்ம கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரியான சில சின்ன சின்ன நிகழ்வுகள். அதே சமயம் சுவாரஸ்யமாக நாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணுவோம், இங்கே அங்கே போனோம் இங்கே போனோம். இதே சுவாரஸ்யத்தை நாம் குழந்தைகிட்ட சொல்லும்பொழுது அவங்களும் ஒரு க்ரியேட்டிவராக வளரக்கூடிய ஒரு நாலேஜ் அந்த டைமில் அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் நாம் குழந்தைங்க கிட்டே நாமளும் கற்றுக்கலாம், குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கலாங்க இந்த விடுமுறை தினங்களில்.

நேர்களே, இன்றைக்கு விருப்பகணங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பமாக நாம் குழந்தைகளும் விடுமுறைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹெர்ட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். பகல் நேரங்களில் குழந்தைகளை சமாளிக்கிறது, அப்பா, இது அடுத்த மிகப்பெரிய டாஸ்க் தாங்க. அப்போது பக்கத்து வீட்டுக்காரங்களோட நாம் பேசக்கும் சூழல் ஏற்படும் பொழுது நாம் குழந்தைகளையும் அறிமுகப்படுத்தி குழந்தைகளை எப்படி மற்றவரிடம் பேசணும், அவங்களுக்கான மரியாதை செலுத்துறது எப்படி அப்படின்ற சில விஷயங்களை சொல்லித்தரலாம். இல்லை நம்ம வீட்டுக்கு உறவினர்களை யாரையாவது வர சொல்லி குழந்தைங்களோட அந்த வயதினரோட பக்குவத்தில் அட்டாச் ஆவாங்க சில பெரியவங்க எல்லாருமே. அந்த மாதிரியான நபர்களோட நம்ம குழந்தைகளை நேரம் செலவிட செய்யும் பொழுது அது குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த விடுமுறையை நாம் ஒரு நிறைவாக நம்ம குழந்தையோட செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு விருப்பகணங்கள் நிகழ்ச்சியிலிருந்து என் விருப்பமாக குழந்தைகளும் விடுமுறையும் பற்றி பேசி பிடித்திருக்கும் என்ற மகிழ்வோடு விடைபெறுகிறேன். அம்பிகா, நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:30. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நிகழ்ச்சியா விளம்பர காத்துட்டு இருக்கு ஒரு பட பாடல்கள். சரி, இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில எந்த படத்துடைய பாடல்பா வரப்போகுது? புதுசாவா இல்ல பழசாவா இல்ல இடைக்காலமா இல்ல ட்ரெண்டிங்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? சோ இப்ப நான் அந்த படத்துடைய பிஜிஎம் பிளே பண்றேன். அது எந்த படம் அப்படின்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களா?

இந்த பாட்டு ரோஜா படம் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சில பேர் ஐயோ ஃபேமஸ் பிஜிஎம் ஆச்சே, தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, வாயில வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இட்ஸ் ஓகே ஃபைன். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில நம்ம ரோஜா படத்துடைய பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். இந்த படம் மணிரத்னம் இயக்கத்துல அரவிந்த் சுவாமி, மதுபாலா, நாசர் நடிச்சு, ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைச்சு 1992 வெளியாயிருக்கு.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரம் காலை 10:38. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு இருக்கீங்க ஒரு பட பாடல்கள். ரோஜா திரைப்படத்தைய பாடல்கள் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இசைக்கு

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம். நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்சம் ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்தது தான். சரி, 1 லட்சம் ரூபாய் இப்போயா கொடுப்பீங்களா? பெட்டியில் கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்கில் போடுவீங்களா? இல்லை நானே நேரில் வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: எப்போ தாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரமாக வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போக? என் பேராண்டி 100 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏற்கிறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டீங்க ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்ததா வளம் வர காத்திருக்கும் ஒரு நிகழ்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இதில் உலக இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு நேரலையில் பங்கேற்கிறார் மூத்த இதய மருத்துவ சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் என் கணேசன் அவர்கள். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்க அழைக்கலாம். 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25-30-170 அறிமுக நேர்களும் 25-30-171 மற்ற அனைத்து நேர்களும் அழைக்கலாம்.

ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் வைரமுத்து வரிகள் எழுதி உன்னிமேனன் சுஜாதா மோகன் குரல் கொடுத்த பாடல் கேட்கலாம் இதோ காற்றலைகளில்.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

அடுத்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்ததா வளம் வர காத்திருக்கும் ஒரு நிகழ்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இன்று முற்பகல் 11:02 வளம் வரும் கண்ணாடி மாளிகையில் உலக இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு நேரலையில் பங்கேற்கிறார் மூத்த இதய மருத்துவ சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் என் கணேசன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் வளம் வர காத்திருக்கும் நிறைவான பாடல் வைரமுத்து வரிகள் எழுதி ஹரிஹரன் குரல் கொடுத்த பாடல் கேட்கலாம் காற்றலைகளில்.

இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரம் காலை 10:54 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு பட பாடல்கள்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே. தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சிறுதானியங்களுக்கான வரவேற்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. அஇஅதிமுக விவகாரத்தில் 4ம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும், இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுத்திர்தா முகர்ஜி அயிகா முகர்ஜி இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி மற்றும் பயஸ் ஜெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேரபா லுவாங் மெய்ஸ்னம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம் நேர்களே, கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகிறது. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் வளம் வந்து நமக்கு சுவாரஸ்யங்களையும் அதே சமயம் நமக்கு நாமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருப்பதான் நம்முடைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் சிறப்பு. அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய உடலில் அத்தனை உறுப்புகளில் எது முக்கியம் அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? நிச்சயமாக கிடையவே கிடையாது. அத்தனை உறுப்புகளும் நமக்கு மிக மிக முக்கியம்தான். அதில் இன்றைக்கு நாம் எந்த உறுப்பை பற்றியான அலசல்ல நம்ம மருத்துவர் வந்திருக்காங்க நிலையத்திற்கு பேச போகிறோம். உலக இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு நேரலையில் பங்கேற்கிறார் மூத்த இதய மருத்துவ சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் என் கணேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன்.
1: நேரம் சரியாக 11:03:57 துளிகளாகுது. இன்றைய கண்ணாடி மாளிகை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நேர்முகமாக தான் வளம்பெற காத்திருக்குது. அறிவிப்பாளர் சொன்ன மாதிரி உடல் உறுப்புகளில் எல்லா உறுப்புகளுமே இன்றியமையாதது அப்படின்னு சொன்னாங்க. அத்தனை உறுப்புகளுக்கும் ஊட்டத்தை தரக்கூடிய இந்த ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எடுத்துகிட்டு போகக்கூடிய இந்த ரத்த குழாய்கள் தான் ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கும். இதில் வரக்கூடிய ஒரு மருத்துவ நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம், அதாவது உயர் இரத்த அழுத்தம், அதை சம்பந்தப்படுத்திய ஒரு சிறப்பு நேர்முகத்தில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உலக உயர் இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேர்முகமாக விளம்பர காத்திருக்குது நேயர்களே. மனித குலத்திற்கு சவாலான பல ஆரோக்கிய பிரச்சனைகளில் முதன்மையானதாக கருதப்படுவது அப்படின்னு பார்த்தோன்னா இதய நோய்கள், புற்றுநோய்,

0: மற்றும் இன்றைய நவ நாகரிகத்தோட குடையாக நாமெல்லாம் அனுபவிக்க காத்திருக்கக்கூடிய விபத்து சார்ந்த நோய்கள். இதில் மிகவும் பிரதானப்படுத்தக்கூடிய முதல் சவால் அப்படின்னு பார்த்தோம்னா இதய நோய்கள் தான். பெரும்பாலான வாழ்வியல் சார்ந்த இதய நோய்களுக்கு காரணம் உயர் இரத்த அழுத்தம் அப்படின்னு இந்த மருத்துவ உலகம் நமக்கு எடுத்து சொல்லுது. எதிர்வரக்கூடிய 17ஆம் தேதி அனுசரிக்கப்படவிருக்கக்கூடிய உலக உயர் இரத்த அழுத்த தினம் 2026 முன்னிட்டு இன்றைக்கு நம்மோட சிறப்பு நேர்முகத்தில் இணைந்திருக்கிறார்கள் மூத்த இதய மருத்துவ சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் கணேசன் அவர்கள். இந்த நேரலையில் இரத்த அழுத்தம்னா என்ன, உயர் இரத்த அழுத்தம்னா என்ன, இது வருவதற்கான காரணங்கள் என்ன, எந்த வயதினருக்கு இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இதை தடுக்க முடியுமா, வந்த பின்னும் இதை தொடர் கண்காணிப்பு தேவையா, எவ்வாறு செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட இதற்கான சிகிச்சை முறையில் எதுவெல்லாம் நவீன சிகிச்சையில் நடைமுறையில் இருக்கு, மக்களுக்காக இந்த மருத்துவ நிலையோட பாதகமான பின் விளைவுகள் என்ன அப்படின்னு பற்றி பல விஷயங்களை இந்த சிறப்பு நேர்முகத்தில் கலந்துரையாட நாங்கள் காத்திருக்கிறோம். நேயர்கள் உங்களோட கேள்விகளை உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இந்த நிலையத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட மருத்துவர்கிட்ட உங்களது ஆரோக்கியத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு சிறு முயற்சியில் நான் விக்னேஷ் அர்ஜுனன். மனித உடல் நலத்தை காக்கும் தொற்றாத நோய்களோட தாய் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த உயர் இரத்த அழுத்தம். இந்த மருத்துவ நிலையில் இந்த உயர் இரத்த அழுத்த தினத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதலாவதான கேள்விக்கு முன்னதாக மருத்துவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நமது வானொலி நிலையத்தோட மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வு நேரலைகளாக இருந்தாலும் நேர்முகமாக இருந்தாலும் தனக்கே உண்டான சமூக பொறுப்போடு முன்னின்று தன்னை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த மருத்துவ தகவல்களை தடுப்பு முறையாக எடுத்துச் சொல்லணும் அப்படிங்கிறத ரொம்ப முன்னிறைந்தாங்க. அதற்காக மருத்துவர் என் கணேசன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள் மதுரை ஆகாஷவாணி சார்பாக. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்.
1: யா, குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஆகாஷவாணி நேயர்கள் அனைவர்களுக்கும் எனது காலை வணக்கம், மற்றும் எனது நண்பர் விக்னேஷ் அர்ஜுனன் அவர்களுக்கும் எனது காலை வணக்கங்கள். நம்ம ஒரு முக்கியமான ஒரு டைமில் இன்னைக்கு கூடியிருக்கோம் விக்னேஷ். ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஓல்டு ஹைப்பர் டென்ஷன் டே, அதாவது உயர் இரத்த அழுத்த தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் 17 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இது உலகத்தில் உள்ள நாட் ஓன்லி இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் பூரா அனுசரிக்கப்படுகிறது. இதற்கு ஒரு முக்கிய நோக்கம் வந்து இந்த ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அது இங்கிலீஷ் தமிழில் வன்னியை விட அர்ஜுனன் ரொம்ப கிளீனாக சொன்னாங்க, அந்த நோய் வந்து நமக்கு வந்து எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட ஒரு தெளிவாக தெரிஞ்சு இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கமாகும். இது வந்து ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க, அமைதியான உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு சைலண்ட்டாக பாடியில் இருந்துகிட்ருக்கோம். பட் அதோடைய டேமேஜ் பார்த்திங்கன்னா மெயினாக பிரெயின், ஹார்ட்டு, கிட்னி, கண், இந்த 4 முக்கிய உறுப்புகளை வந்து ரொம்ப சிவியராக பாதிக்கக்கூடிய நோயாக இருக்குது. ஸோ அதுதான் அதை தெரிஞ்சுக்கிறத வந்து மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை எப்படி தடுக்கிறது, எப்படி குணம் அடையிறது அப்படிங்கிறது தான் நோக்கம்தான் இந்த வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே.
0: என்ன நேயர்களே, உலக உயர் இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்ட இந்த சிறப்பு நேர்முகத்தில் நம்மளால் கேள்வி கேட்க முடியல அப்படின்னு நினச்சிருப்பீங்கள்ல, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளையும் தாண்டி எதிர்பாராத மருத்துவம் சார்ந்த, சமூகம் சார்ந்த, பொருளாதார சிக்கல்களை நீக்கக்கூடிய இந்த மருத்துவ நிகழ்வுகளை நான் உங்களுக்காக கேள்வி கணைகளாக நான் மருத்துவத்தை தொடுக்க காத்திருக்கிறேன். என்னோட முதல் கேள்வி டாக்டர், இந்த சிறப்பு நேர்முகத்தில் பொதுவாக மருத்துவ மதிப்பீட்டு அளவுகளை ஒற்றை முறைகளில் நம்ம சொல்கிறோம். ஹீமோக்ளோபின் அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லி ஒற்றை அளவுகளில் சொல்கிறோம். ஏன் டாக்டர் இந்த இரத்த அழுத்தம் கணக்கிடப்படும் பொழுது மேலளவு கீழளவு அப்படின்னு இரட்டை அளவுகள் சொல்கிறாங்களே, இதற்கான விளக்கம் கொஞ்சம் கொடுங்க டாக்டர்.
1: யா விக்னேஷ், இது என்ன ரீசன் அப்படின்னா ஹார்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதயம் துடிக்கிறப்போ அதாவது கன்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய அந்த ப்ரெஷர் பிளட் பம்ப் பண்ணுது, ஒவ்வொரு நிமிடமும் 5 லிட்டர் பிளட்டை வந்து ஹார்ட் பம்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த கன்ட்ராக்ஷன் டைமில் அதாவது அழுத்தி பம்ப் பண்ணுறப்போ உள்ள பிளட்டை வந்து சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். அது ரிலாக்ஸாக இருக்கப்போ ஹார்ட் ஒரு பீட் பண்ணிவிட்டு ஒரு டைம் எடுத்துக்கும், ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தால அந்த டைமில் பிளட் ஃபில் ஆகும், அப்புறம் திருப்பி பம்ப் பண்ணும். ஸோ அந்த அந்த டயாஸ்ட்ரோலிக் பீரியடுங்கிறது அந்த ரிலாக்ஸ் டைமில் உள்ள ப்ரெஷரை வந்து டயாஸ்ட்ரோலிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம நார்மலாக 120 to 80 இந்த 2 நம்பர் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். 120 கீழே இருந்தால் அது அவங்களுக்கு நார்மல் பிளட் ப்ரெஷர்னு எடுத்துக்கலாம். அந்த டயாஸ்ட்ரோலிக் ஹார்ட் ரெஸ்ட்டில் இருக்கப்போ உள்ள ப்ரெஷரை நம்ம மெஷர் பண்ணுறது தான் டயாஸ்ட்ரோலிக் பிளட் ப்ரெஷர். இதை வந்து நம்ம வந்து 80 எடுத்துக்கிறோம். அந்த 120-80 எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 2 நம்பரும்
0: 2 அளவுகளை இதயம் சுருங்கக்கூடியது, இதயம் விரிவடையக்கூடியது அப்படின்னு ரொம்ப விளக்கமாக கொடுத்தீங்க டாக்டர். பொதுவாக இந்த இரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட, உயர் இரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மனிதர்களுக்கு பொதுவாக தெரியுது எப்படியெல்லாம்.

0: நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் அந்த 120-80 அப்படிங்கிற பிபி அளவை குறைந்து போகிறப்ப நமக்கு லோ ப்ரெஷர் இருக்குதுன்னு நினைக்கிறாங்களே, அப்படி ஒரு என்டிட்டி மருத்துவ உலகத்தில் இருக்குதா?
1: இல்லை, அது ரொம்ப ஒரு தவறுதலாக மக்கள் மனசில் இருக்குது. யார்ட்டு பி டாக்டர், எனக்கு எங்களுக்கு எதுவும் ப்ரெஷர் இருக்கான்னு கேட்டால் இல்லை சார் எங்களுக்கு லோ ப்ரெஷர் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் அது டாக்டர் ஜென்ரலாக ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம பரிசோதனை பண்ணுறப்போ பெண்களுக்கு, நம்ம இந்திய உள்ளவங்களுக்கு, ரேஸில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து நார்மலாக 120-80 இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக இல்லை, நார்மலாக இருக்குதுன்னு சொல்லாமல் சில நேரம் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நார்மலுக்கு கொஞ்சம் கம்மியாக 100-18 இருக்கும் அல்லது 100-16 இருக்கும் அந்த மாதிரி 100-60 அப்படின்னு இருக்கிறப்போ அதை வந்து லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஆக்சுவலாக எக்ஸாக்டாக அது கரெக்ட் கிடையாது. சில கண்டிஷனில் வந்து ஹார்ட்டில் வீக்காக இருந்தாலோ சில நோய்கள் இருக்கப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்கலாம். அதுதான் நம்ம ஹைப்போ டென்ஷன் சொல்லுவோம். 90-60 கீழே போச்சுன்னா, 90-60 கீழே போனோம், மற்றபடி 100-லாம் இருந்தால் அது லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது கிடையாது, அது ஒரி பண்ண தேவையில்லை.
0: நேர்மறையான அணுகுமுறை வாழ்க்கைக்கு மட்டுமல்ல மருத்துவ சிக்கல் சார்ந்த ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் தேவை அப்படிங்கிறத மருத்துவர் சொன்னாங்க. உலக அமைப்புகளால் ஒவ்வொரு நாளையுமே மருத்துவ விழிப்புணர்வு தகவல்களை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லக்கூடிய தினத்தில் இந்த தினமும் ஒன்று தான். இந்த வருடத்திற்கான உலக உயர் இரத்த அழுத்த தினம் 2026க்கான மைய கருப்பொருள் என்ன டாக்டர்?
1: யா, இதோடைய தீம் அப்படின்னு இப்போ எல்லாரும் சொல்கிறோம், நிறைய இதுக்கு வச்சுருக்கோம். இந்த வருஷம் தீம் கண்ட்ரோலிங் த ஹைப்பர் டென்ஷன். அது மூலமாக வந்து இந்த சைலண்ட் கில்லரை நம்ம எப்படி வந்து அதிலிருந்து நம்ம தப்பிச்சு வந்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ கண்ட்ரோலிங் யுவர் பிளட் ப்ரெஷர், அதுதான் இந்த வருஷம் தீம். அதுக்கு வந்து அது மூலமாக நம்ம அந்த இது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு சைலண்ட் கில்லர், அமைதியான உயிர் கொல்லி நோய். இந்த நோயிலிருந்து நம்ம எப்படி நம்ம வந்து தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த தீமோடைய, இந்த வருஷத்தோடைய தீமாக இருக்குது.
0: உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறதுக்கே ரத்த அழுத்தம் பரிசோதனை பண்ணினானதான டாக்டர் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலாக இப்போ பெரும்பாலான மக்களுக்கு இந்த ரத்த அழுத்தத்தை அதை எப்படி பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிறது வீடுகள்லையும் சரி சில நிறுவனங்கள்லையுமே நம்ம நேரடியாக பார்க்குறோம். பொதுமக்களாக நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த ரத்த அழுத்தத்தை எப்படி சரியான முறையில் நம்ம பரிசோதிக்கிறது?
1: உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹார்ட் வந்து ஒரு டைனமிக் ஒரு ஆர்கன். அந்த ஆர்கன் வந்து நம்ம உட்கார்ந்துருக்கிறப்போ 60 துடிச்சிட்ருக்கோம், கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தா 80 பீட்ஸ் பெர் மினிட் அப்படிங்கிற மாதிரி துடிக்கும். கொஞ்சம் வேகமாக படியேறிட்டிங்கன்னா 100 கூட வரலாம். ஸோ ஹார்ட் ரேட் வந்து நார்மலாக வந்து 60-100 வரை இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்க மாதிரி. இந்த பிளட் ப்ரெஷரை வந்து நம்ம வந்து ஒரு ரீடிங் வச்சு மட்டும் நம்ம டயக்னோஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வேகமாக போயிட்டு ஒரு டாக்டரை பார்த்து ஒரு பிபி பார்த்துட்டு பிபி வந்து 140-90-140-90 இருக்குது அப்படின்னா அந்த ப்ரெஷர் வந்து மட்டும் எடுத்துக்கக்கூடாது. ஐடியலாக 3 டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு 1/2 வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் உட்காந்துருந்துருக்கணும். வந்து எந்த கிளினிக்கில் போனாலும் சரி, உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இப்போ நிறைய ஹோம் பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங் வந்திருக்கு, அதில் பார்த்தாலும் சரி, ஒரு 1/2 ரெஸ்ட்டில் இருந்து உங்கள் நல்லா உட்காந்துட்டு உங்கள் இடது கை வந்து ஹார்ட் லெவலில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அது ரெஸ்ட்டில் இருக்கப்போ அதுக்கு முன்னாடி 30 நிமிஷம் முன்னாடி நீங்கள் காஃபி, டீ, ஸ்மோக்கிங் எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது, அது ரொம்ப அவசியம். ஸோ எந்த மேஜர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணாமல் வேகமாக நடக்காமல் இருந்துட்டு ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் இருந்துட்டு நம்ம 30 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப அந்த பிபி ரெக்கார்ட் பண்ண வேண்டியிருக்கும்.
0: நல்லது டாக்டர். எப்படி பரிசோதனை பண்ணணும், எந்த சூழ்நிலைகள் வந்து சரியான அளவில் நம்மளோட உடலோட அந்த ரத்த அழுத்தத்தை நம்ம கணிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம்னா டாக்டர், ஒரு படபடப்பு, ஒரு சிறிய பரபடப்பு, ஒரு காரணமே தெரியாத ஒரு பதட்டம், இதெல்லாம் இருக்குது. அப்போ டென்ஷன் இருந்தாலே ஹைப்பர் டென்ஷன் இருக்கும் அப்படின்னு பல மக்களும் நினைக்கிறாங்களே, மன அழுத்தத்திற்கும் ரத்த அழுத்தத்திற்கும் உண்டான நேரடி தொடர்பு என்ன டாக்டர்?
1: யா, ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு 1 முக்கிய ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஹார்ட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். பட் இது மட்டும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஹைப்பர் டென்ஷனும் அதனால தான் ஈக்குவேட் பண்ணி எல்லோரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக உயர் ரத்த அழுத்தம் வர வாய்ப்பு இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம மைண்டை வந்து காமாக வச்சுக்கிற அதனால தான் ஒரு 1 ஈஸி வே டு ப்ரிவெண்ட் பிளட் ப்ரெஷர் ஹை பிளட் ப்ரெஷர் வராமல் தடுக்கிறதுக்கு உங்கள் மென்டல் வந்து காமாக வச்சுக்கிறது நல்லது. அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் மட்டும் இல்லை, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, பிளட் சுகர் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணமாக இருக்குது. அதை வந்து நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இஸ் வெரி 1 இம்பார்ட்டன்ட் திங் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் வராமல் தடுத்துக்கிறதுக்கு.
0: பொதுவாக டாக்டர், ஒரு மருத்துவ ஒரு நிலையை, அதாவது உயர் இரத்த அழுத்தமோ இல்லை மற்ற நோய்களை பற்றி நம்ம கலந்துரையாடுறப்பையோ இல்லை அது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு தகவல்களை மக்களுக்கு கொடுக்குறப்பையோ ஒரு சிறு பதட்டமே ஏற்படுது. இதில் பதட்டப்பட வேண்டியது இல்லை, அதற்கான விழிப்புணர்வு தகவல்களை நம்மளும் அளவாக கொடுக்குறோம், அவங்களும் அதிகப்படியாக அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை பற்றிய பயம் இல்லைன்னு சொல்கிறப்பயே

0: அதி நோய் குணமாகணும்னு நான் நினைக்கிறேன், சரிதானா டாக்டர்?
1: ரொம்ப எக்ஸாக்டாக சொன்னீங்க. நம்ம இந்த நோய் வந்து நிறைய இப்போ ஒரு சின்ன ப்ரிவலன்ஸ் நான் சொல்லிட்டேன் பிரதர் கேக். இந்த டைமில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது இம்பார்ட்டன்ஸ் நம்ம தரணும் அப்படின்னு. இந்த ஹைப்பர் டென்ஷனுங்கிற நோய் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது, அதாவது ரொம்ப சர்வசாதாரணமாக இப்போது இந்தியன் பாப்புலேஷனில், அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கும். 30-40%, அதாவது 3-ல் 1 ஆளுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3-ல் 1 ஆள் கண்டிப்பாக வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கும். அது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல, அது சைலண்ட்டாகவே இருந்துகிட்ருக்கும். அது ரொம்ப டேமேஜ் ஏற்படுத்தின அப்புறம் தான் நம்ம நோயை கண்டுபிடிப்போம். ஸோ அது அவ்வளோ காமனாக உள்ள ஒரு நோயாக இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சுட்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது தெரிஞ்சிட்டோன்னா நம்ம வந்து எப்படி நோயை வராமல் நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். நிறைய பேருக்கு நோய் கண்டுபிடிச்சா கூட அதை வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதில்ல. அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்ட்ரோல்டாக அவங்க எய்ம் படி நம்ம வந்து பிளட் ப்ரெஷரை நார்மலாக வச்சுக்கிறவங்க, மாத்திரை பிபி எனக்கு பிபி இருக்குது அப்படின்பாங்க, மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க 10 வருஷமாக, பட் அவங்க பிபி வந்து 140-100 அப்படி இருக்கும், 140-100 அல்லது 140-90 இருக்கும், அது கண்ட்ரோல் கிடையாது. கண்டிப்பாக வந்து 120-80 கீழே வச்சுக்கணும். ரொம்ப வயதானவங்களுக்கு மட்டும் 130-90 கீழே வச்சுக்கலாம், அதாவது வயசு 70-80 அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 130-90 வச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு 120-90 இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னாலும் அந்த ப்ரெஷர் வந்து 120-80 கீழே இருந்தால் தான் கண்ட்ரோல்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட 30% தான் கண்ட்ரோல்டு ப்ரெஷரோடு இருக்கிறாங்க. நம்ம எய்ம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்கும் அதனால. ஸோ அதை ரெண்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப காமன், 3-ல் 1 ஆளுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் 30% மட்டும்தான் அவங்க கண்ட்ரோல்டாக அந்த 120-80 கீழே வச்சுக்கிறாங்க மெடிசின் சாப்பிட்டு. அதுதான் ரொம்ப அவசியம். இதெல்லாம் க்ரியேட் பண்ணணும், அவேர்னஸ் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வேர்ல்டு ஹைப்பர்டென்ஷன் டே ஒவ்வொரு ஆண்டும் May 17 அனுசரிக்கப்படுகிறது.
0: நல்லது டாக்டர், அருமையான விளக்கம். நேயர்களுக்கு மட்டுமல்ல நானுமே நான் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன். உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு மருந்துகள் மட்டும் தீர்வா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: மதுரையில் கிரீன் ஃபிலிம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவு பொருட்கள் திருவிழா நாள் May 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி இலவசம்.
3: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: நேரம் முற்பகல் 11:23:05 இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி சிறப்பு நேர்முகமாக வளம் வந்துகிட்டு இருக்க நேயர்களே. உலக உயர் இரத்த அழுத்த தினம் 2026 வரக்கூடிய மே 17 கொண்டாட உலகம் முழுவதும் கொண்டாட காத்திருக்கிறோம். அந்த தினத்தை ஒட்டி இன்றைய சிறப்பு நேரலையில் இணைஞ்சிருக்கிறாங்க இதய மருத்துவ சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் என் கணேசன் அவர்கள் தான். தொடர்ந்து இந்த சிறப்பு நேர்முகத்தில் பல கேள்விகளை உங்கள் சார்பாக நான் கேட்க காத்திருக்கிறேன். டாக்டர், பல தகவல்களை எங்களோட நேயர்களுக்காக நீங்கள் சொன்னீங்க. மேலும் என்னோட கேள்வி கணைகள் தான் உங்களுக்கு நான் தொடுக்க போகிறேன். இந்த உடல் பருமன் உடையவர்களுக்கு இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒன்றா நாங்கள் நினச்சாலும், இந்த ஒல்லியான சுலபமான தேகமுடையவர்கள், எடை குறைவான தேகமுடையவர்களுக்கும் இந்த இரத்த அழுத்தம் இப்போ வருதே, அதுக்கு என்ன காரணம்?
1: யா, இப்போ இந்த ப்ரிவலன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, இப்போ இந்த ஹை பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப காமனாக நம்ம சொசைட்டி இந்தியன் பாப்புலேஷன் அதுவும் தமிழ்நாடு பாப்புலேஷனில் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு நான் சொல்லிடுறேன், அதை சொல்லிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு, குண்டாக இருக்கவங்களுக்கு வர்றது அப்படின்ல, குண்டாக உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை இந்த இந்தியாவில் இப்போ நிறைய பேருக்கு ப்ரெஷர் வருது. இந்தியாவில் மட்டும் இல்லை, ஓல்டு ஃபுல்லாக 1/3 பாப்புலேஷனுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். நம்ம வந்து முன்ன மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹை சால்ட் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை எடுத்துக்கிறோம், எஸ்பெஷலி ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறோம். நிறைய நேரம் வந்து தூங்குறது இல்லை. ஒரு மனிதனுக்கு வந்து சராசரி ஒரு 7 hours கண்டிப்பாக ஸ்லீப் வேணும், அது யாரும் தெரிஞ்சுக்கல. அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், ஹரி கரி ஓரின்னு சொல்லுவாங்க, ஓடிட்டே இருக்கும் எதுனாலும், ஈவன்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்குனாலும் சரி, எதுலேயும்

0: ஒரு ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப நான்ஸ்டாப்பாக ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த எல்லாம் சேர்ந்து, ஸோ நம்மளுடைய ஃபிசிக்கல் இன்ஆக்டிவ் லைஃபு, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க நம்ம லைஃப் ஸ்டைலு, அன்ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறது, எஸ்பெஷலி ரொம்ப சால்ட் கண்ட், இதுபோல் ரொம்ப அந்த ஜங்க் ஃபுட்டை எடுத்துக்கிறது, நிறைய ப்ரீ பேக்கேஜ்ட் ஃபுட் எல்லாமே ரொம்ப சால்ட் இருக்கும், அதை ரெம்மரியே எடுத்துக்கிறோம், கரெக்டான டைம் தூங்காமல் இருக்கிறோம், இது எல்லாம் சேர்ந்து அது அவங்களுக்கு ஒல்லியாக இருந்தாலும் ப்ரெஷராக வர்றதுக்கு ஒரு காரணமாகிடுது. உடல் பருமன் மட்டும் இல்லை, ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் அதனால தான் ப்ரெஷர் வருது.
1: பொதுவாக அந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி 80 வயதுகளுக்கு அதிகம் முறைப்பவர்களுக்கு தான் இருக்கும், வயதானவங்களுக்கு தான் பிபி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி அதுவே 70, 60, 50, 40 அப்படின்னு 20 வந்து நிற்கிதே டாக்டர். அப்போ வயோதிபத்தில் வரக்கூடிய உயர் ரத்த அழுத்த நோய்க்கும் இளம் பருவத்தில் வரக்கூடிய உயர் ரத்த அழுத்த நோய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கும், இதனால் எந்த அளவுக்கு இந்த மக்கள் பாதிக்கப்படுவாங்க?
0: ரொம்ப கரெக்டாக கேட்டாங்க. இந்த உயர் முன்னாடி வந்து 80-70 வயசுக்கு மேலே வருதுன்னா அதுக்கு வந்து ப்ரெஷர் வந்து பிளட் வெசலில் உள்ள ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்கிறது, அது அந்த இரத்த நாளங்கள் வந்து எப்படி நம்ம ஏஜ் ஆனால் நம்ம ஸ்கின்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுது அல்லது ஹேர்ஸ்லாம் நிறச்சி போகுது, அதே மாதிரி பிளட் வெசல்ஸுமே கொஞ்சம் ஸ்டிஃப் ஆயிடும் ரொம்ப, அதோடைய எலாஸ்டிசிட்டி தன்மையை விரிவடைய தன்மையை வந்து கம்மியாயிரும். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கிறது அவங்களுக்கு வந்து அப்போ 70-80 வயசில் மட்டும் வந்துட்டு இருந்தது, பட் இப்போ அப்படி வர்றதில்லை. நான் சொன்ன சற்று நேரத்துக்கு முன்னாடி சொன்ன முக்கிய அந்த காரணத்தினால தான் ப்ரெஷர் வர்றதுங்கனால 50 வயதாக இருந்தது இப்போ 40, 20, 25 வயசுக்காரங்களுக்கெல்லாம் ப்ரெஷர் ஹையாக இருக்கு. ஈவன் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும், குழந்தைகளுக்கு கூட நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் கொடுத்து அவங்கள ஒரு மொபைல்லேயே உட்காந்துட்டு நம்ம ஸ்க்ரீன் டைம் சொல்லக்கூடியது அந்த மொபைல் ஸ்க்ரீனை நிறைய பார்த்துட்டே இருக்கனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து ப்ரெஷர் அதிகமாகிடுது அவங்களுக்கு. இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரெஷர் சிம்டம்ஸ் வர்றதுக்கு 30-30 வருஷம் கூட ஆகலாம். இந்த டைமில் ஆனால் அவங்களுக்கு அந்த இரத்த அழுத்தங்கள் சின்ன குழந்தைகளுக்கு கூட வந்துடுது, அதை வந்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்து இதெல்லாம் தவிர்த்துட்டோம்னா இந்த நோய் வராமல் தடுத்துக்கலாம்.
1: கண்டிப்பாக டாக்டர், அடுத்த கேள்வி என்னோட மனம் திறந்து ஒரு கேள்வியை நான் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். உயர் ரத்த அழுத்தத்தை பரிசோதனை பண்ணணும்னு வரக்கூடிய நோயாளிகளை விட உயர் ரத்த அழுத்த நோய்க்கு சிகிச்சை பெறணும்னு வரக்கூடிய நோயாளிகள் தானே அதிகமாக இருக்காங்க டாக்டர், இதை எப்படி டாக்டர் உங்களோட ஓப்பியில் நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறீங்க?
0: இல்லை, பரிசோதனை பண்ண வரக்கூடிய நோயாளியை விட சிகிச்சை பெற வர்றவங்க
1: தானே அதிகமாக இருக்காங்க.
0: இல்லை, அது கொஞ்சம் நான் மாறுபட
1: விரும்புகிறேன்.
0: ஓ, நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடும். நிறைய பேர் வந்து இப்போ பிபி செக் பண்ணுறது வந்து நிறைய ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி கூட ஆட்டோமேட்டட் மிஷின் வச்சு செக் பண்ணிடுறாங்க, நிறைய கேம்பில் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டா கூட அவங்க வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது என்ன ரீசன்னா அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நான் சாப்பிட்டா லைஃப் லாங் சாப்பிட்ணும், நான் வந்து முடிஞ்ச அளவு மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறேன் அல்லது லைஃப் ஸ்டைல் ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்காமல் இருக்கேன். அந்த பாப்புலேஷன் தான் நிறைய அதிகம் டயக்னோஸ் பண்ணிடுறோம் முடிஞ்ச பேருக்கு. நிறைய பேருக்கு இப்போ உள்ள நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து ஹோம் பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங் அவைலபிளாக இருக்குது, டிவைஸ் இருக்குது, இப்போ வீட்டில் உள்ள பெரியவங்களுக்காக வாங்கி வச்சுருக்காங்க, அவங்கள அப்பப்போ செக் பண்ணிக்கிறாங்க. பட் பார்த்துக்கிட்டா கூட நமக்கு நோய் ஒரு ப்ரெஷர் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் கூட அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு மக்கள் வந்து ஒரு தயக்கம் காட்டுறாங்க, அதை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது.
1: தயக்கம் வேண்டாம், அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தான் நம்ம இந்த சிறப்பு நேர்முகத்தில் டாக்டர் என் கணேசன் அவர்களோடு இணைஞ்சிருக்கிறோம். டாக்டர், நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க வயோதிப காலத்தில் வரக்கூடிய அந்த உயர் ரத்த அழுத்த நோய்க்கு இந்த ரத்த குழாய்களில் வரக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படி தான் காரணம்னு சொன்னீங்க. அப்போ இந்த சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இளமையாக இருக்கணும்னு பல விஷயங்கள் பண்ணுறோம், அதே மாதிரி எங்கள் ரத்த குழாயை இளமையாக வச்சுக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணணும் டாக்டர்?
0: யா, இது வந்து நம்ம ப்ரைமரி ப்ரிவென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸாக்டாக தமிழில் எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரில. ப்ரைமரி ப்ரிவென்ஷன் அப்படின்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வராமையே நம்ம வந்து சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும், நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். அது எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது 5 வயசில் நீங்கள் ஆரம்பிக்கணும், 5 வயசுலேயே உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லணும். டெய்லி ஒரு 30 நிமிடம் வந்து ஒரு ஆக்டிவாக அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ நிறைய பேர் சிம்பிளாக புரியணும்னா ஒரு 6000 ஸ்டெப்ஸ், முதல் 10000 ஸ்டெப்ஸ் சொன்னாங்க, இப்போ அப்படி கூட தேவையில்லை,
1: அது கூட முடியல.
0: ஆமாம், ஒரு 6000 இல்லை இப்போ ஸ்டடிஸ் பண்ணிவிட்டு 6000-7000 ஸ்டெப் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஹார்ட்டுக்கு தேவையான அந்த ஆக்டிவிட்டி போதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்க சொல்லித்தரணும், டெய்லி வந்து கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் டைமை வந்து குறைச்சிக்க சொல்லணும், அப்புறம் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கணும். நம்ம வந்து சின்ன வயசு 5 வயசுலேயே வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு உள்ள நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா கூட அது வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக வாங்கி கொடுத்து பழகணும். நிறைய ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸாக வாங்கி பழக ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குற மாதிரியும் அவங்கள வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த ப்ரைமரி ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம நோய் ப்ரெஷர் வராமையே நம்ம தடுத்துக்கலாம். ப்ரெஷர் வந்தது

0: அதுக்கப்புறம் உள்ள வைத்தியங்கள் எல்லாமே அது செகண்டரி ப்ரிவென்ஷன் சொல்லுவாங்க. பட் நம்ம எய்ம் வந்து ப்ரைமரி ப்ரிவென்ஷன் தான் பண்ணோம். அதாவது அவங்களுக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த இதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
1: ரொம்ப நல்லது டாக்டர். இந்த ப்ரைமரி ப்ரிவென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம மதுரை ஆகாஷ்வாணி வானொலி நிலையம் இந்த நேர்முகத்து சிறப்பு நேர்முகத்தில் உங்களோட கலந்துரையாடிக்கிட்டு இருக்கோம். நேரம் சரியாக 11:30:05 ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சிறப்பு நேர்முகம் தொடரும் நேயர்களே.
2: மதுரையில் கிரீன் ஃபிலிம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சண்டை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 முதல் மாலை 6 வரை அனுமதி இலவசம்.
1: மீண்டும் சிறப்பு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம் நேயர்களே. இன்றைக்கான சிறப்பு நேர்முகத்தில் உலக உயர் இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு நம்மோடு சிறப்பு நேர்முகத்தில் இணைந்திருக்கிறார்கள் இதய மருத்துவ சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் என் கணேசன் அவர்கள். மீண்டும் சிறப்பு நேர்முகத்தில் இணைகிறோம் நேயர்களே. டாக்டர், என்னோட அடுத்த கேள்வி, நீங்கள் உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸோட இம்பார்ட்டண்ட்டை சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் அதுவே வளர்ந்து வரக்கூடிய சமயங்களில் இந்த உடற்பயிற்சியை செய்யணும் அப்படிங்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இன்றைக்கி எடுத்துக்கிறாங்களே, அதை எப்படி டாக்டர் எங்களை ஹேண்டில் பண்ணுறது?
0: இல்லை, அது நம்ம முடியாது. நம்ம வேறு ஆப்ஷனே இல்லை. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஈஸியான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஒரு ஃபிசிக்கலி நம்ம பாடியை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறது தான். ஸோ அது வந்து எக்ஸசைஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கே சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, முன்னாடி அது தேவையில்லாமல் இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரிமோட் கூட இல்லாமல் இருக்கும். நீங்கள் டிவி போடணா கூட டிவி போய் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தீங்க. இப்போ அப்படி இல்லை, அது ரிமோட்டில் ஆரம்பித்து உங்கள் வீட்டில் வந்து ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, 4 மாடி ஏறணும் 2 மாடி ஏறணும். இப்போ வந்து லிஃப்ட் வந்துச்சு. அப்புறம் உங்கள் வீட்டில் பைக், எல்லா வீட்லேயும் பைக் இல்லாமல் இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ பைக் கூட எங்கள் வீட்டில் கிடையாது, நடந்து தான் ஸ்கூல் போய் பஸ் ஏறி போய் போயிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை, எல்லா வீட்லேயும் 1-3 வெஹிக்கிள் வச்சுருக்கோம். ஸோ அந்த டே டு டே நம்ம ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிசிக்கலி ரெஸ்ட்லேயே கவுச் போட்டுட்டோன்னு ஒரு இங்கிலீஷில் வேர்டு இருக்கு, அது மாதிரி தான். நம்ம டிவி பார்த்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்கள வந்து திடீர்னு நீங்கள் ஃபிசிக்கலியாக எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு அது மனசுக்கு ஒரு ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை வந்து நம்ம அது பண்ணுறதுனால நம்ம ப்ரெஷர் மட்டும் இல்லை, சுகர் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இந்தியாவை தான் டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து அந்த மாதிரி ஒரு இந்தியாவில் அவ்வளோ இருக்கும் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப அதிகமான சர்க்கரை அளவு இருந்து பிளட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிற ஒரு கொடிய நோய் வருது. இந்த ரெண்டும் ஒரு ரொம்ப டெட்லி காம்பினேஷன். இது ரெண்டும் சேர்ந்து இந்தியாவில் மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்துது. இப்போ உலகத்துலேயே அதிகமாக ஹார்ட் அட்டாக் இந்தியாவில் தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு இந்த நம்ம லைஃப் ஸ்டைல் தான் முக்கிய காரணமாக இருக்குது.
1: சாதாரண மனிதனில் ஆரம்பித்து சாதனையாளராக மாறக்கூடிய அந்த மனிதர்கள் வரைய ஒவ்வொருத்தங்களுக்கும் அழுத்தம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த அழுத்தத்தின் ரீதியாக உறக்கத்தையே தவிர்க்கிறார்கள். உறங்கா நகரத்திலிருந்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உறக்கத்திற்கும் உயர் ரத்த அழுத்தத்திற்கும் உண்டான தொடர்பு என்ன டாக்டர்?
0: யா, இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் நல்ல ஒரு 7 to 8 hours தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஹார்ட்டுக்குள்ளே ரெஸ்ட் கொடுக்கல, பிரெயினுக்குள்ளே ஆக்டிவிட்டியை ரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா, அது இப்போ நிறைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஸ்க்ரீன் டைம் சொல்லக்கூடியது ரொம்ப காமனாக நைட் 11 o'clock 12 o'clock வர இது பண்ணாமல் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்க்ரீன் டைம் ரொம்ப இருக்கிறப்போ மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரீஷன்ஸ்லாம் மாற்றங்கள் ஏற்படுது. அது என்ன ஆயிடுது, உங்கள் பாடியை வந்து அடிக்குவேட்டாக தூங்க விடாமல் செயல்படுத்திடுது. ஸோ மதியானம் ஒரு நைட் ஒரு 11 o'clock வர டிவி மொபைல் ஸ்க்ரீன் பார்த்துட்டு தூங்குறாங்க, பட் 2 மணிக்கு எழுந்துருவாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு 8 hours ஸ்லீப் கிடைக்காது. அந்த ஹார்மோன் செக்ரேஷன் அந்த பாடி வந்து அதை வந்து நம்ம அதை நைட்டுன்னு அதை ரெகக்னைஸ் பண்ணிக்காது. நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து அந்த லைட்ஸ் பட்டுட்டே இருந்துச்சுன்னா சன் வந்து இன்னும் அந்த மாதிரி நம்ம பழைய நம்ம ஜீன் படி பார்க்குறப்போ அந்த பாடி வந்து அதை வந்து டே டைம்னே நினச்சிட்டு உங்களுக்கு தூக்கத்தை நிறைவான தூக்கத்தை கொடுக்காது. ஸோ 2 மணிக்குலேருந்து திருப்பியும் மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருந்துகிட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் கூடுது, கார்டிசால்ங்கிற ஹார்மோன் நிறைய செக்ரீட் ஆகுது, ரொம்ப ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயே இருந்துகிட்ருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக வழிவகுக்குது.
1: உடம்புக்குனே உண்டான அந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள்
0: மாறுது. ஆமாம், அந்த சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு 8 hours தூங்கணும். மார்னிங் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்தால் ரொம்ப நல்லது, 5 மணிக்கு எழுந்தால் ரொம்ப நல்லது. பட் அட்லீஸ்ட் 6 மணிக்கு எழுந்து கொஞ்சம் ஒரு ஃபிசிக்கலி ஒரு 1/2 hour நடந்தோம் டெய்லி, அப்புறம் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், அப்புறம் உங்கள் லைஃப்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 8 மணிக்கு மேலே வந்து ஸ்க்ரீன்லாம் பார்க்குறது, அட்லீஸ்ட் 6 o'clock மேலே நீங்கள் ஸ்க்ரீன் டைம் வந்து இது பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும்.
1: நல்லது டாக்டர்,
0: அதுதான் உங்களுக்கு ஒரு நிறைவான தூக்கம். ஒரு 8 hours தூங்குவீங்க. ஸோ நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு பாதி நோய் வராமல் நம்ம தடுத்துக்கலாம்.
1: நல்லது டாக்டர், பல

0: நிமிடங்களாக இந்த உடற்பயிற்சியை பற்றி நம்ம பேசணும். உடற்பயிற்சி ஒரு பக்கம் இருக்க, உணவு பழக்க வழக்கமும் இந்த நோய்க்கு பிரதான ஒன்றாக தானே இருக்கு. இதில் இந்த டேஷ் டயட் அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுதே, இந்த டயட் முறைகளை நாங்கள் எப்படி கடைபிடிக்கிறது?
1: யா, இது வந்து டேனிஷ் அந்த மெடிட்டரேனியன் டயட், அங்கே இருக்க உள்ள டயட், அந்த ரீஜனில் உள்ள டயட்டு. நம்ம ஊரில் அது எக்ஸாக்டாக அது பண்ணுறதுக்கு அவசியமா அப்படின்னா அது அவசியம் இல்லை. பட் ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னாலே நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரோட்டீன் ரிச் டயட்டு, நிறைய காம்ப்ளெக்ஸ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும், வேண்டான்னு சொல்லலை, எடுக்காமல் இருக்க முடியாது. நம்ம அப்போ இருந்து இட்லி தோசை எல்லாம் சப்பாத்தி சாப்பிட்டு பழகிட்டோம். பட் அந்த கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டை குறைச்சி சாப்பிட்ணும், நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். இப்போ சொல்லப்போனால் நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு வந்து உங்களுக்கு 60 கிலோ இருக்காங்கன்னா 60 கிராம் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு இருக்கு. பட் நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3-4 கிராம் கூட இருக்கிறது இல்லை சரியாக. ஸோ அந்த ப்ரோட்டீன் இன்டேக் கரெக்டாக எடுக்கணும். கார்போஹைட்ரேட்டை வந்து ஒரு 30-50% வச்சுக்கணும். ஃபேட் வந்து 15% எடுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்து சாப்பிட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து சால்ட்டு கண்டென்ட்டை குறைச்சிடணும் கண்டிப்பாக. நம்ம சால்ட்டு ஒரு நாளைக்கு 4-5 கிராம்ஸ் எடுக்கலான்னு இருந்தால் நம்ம வந்து 20-30 கிராம் எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து ப்ரெஷர் வர்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அந்த சோடியம்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல்ஸ் வந்து பாடியில் வந்து ப்ரெஷர் வர்றதுக்கு ரொம்ப காரணமாக இருக்குது. ஸோ இந்த டேஷ் டயட்டுங்கிறது இந்த எல்லாமே சேர்ந்து தான். நல்ல காம்ப்ளெக்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம், நிறைய ப்ரோட்டீன் எடுக்கிறோம், ஃபேட் எடுத்தாலும் 15% நல்ல பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிற ஒரு மீனில் அதிகமாக இருக்கும். அந்த ஃபேட் எதில் இருக்குது, நட்ஸில் இருக்குது, அந்த மாதிரி ஃபுட்டில் இருக்க ஃபேட் எடுத்துக்கணும். ரெட் மீட்னு சொல்லக்கூடிய அந்த மட்டனில் உள்ள ஃபேட்லாம் தவிர்த்துக்கணும், எடுக்கவே வேண்டான்னு சொல்லலை, போர்ஷன் கம்மியாக எடுத்துக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோன்னா சால்ட் கம்மியாக இருக்கணும். இது தவிர நல்ல ஸ்மோக்கிங்லாம் தவிர்த்துக்கணும், ஆல்கஹால் இன்டேக்கும் குறைச்சிக்கணும். இதெல்லாம் பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ் வராமல், ப்ரெஷர் வராமல், சுகர் வராமல் பார்த்துக்கலாம்.
0: மேற்கத்திய உணவுகளை நம்ம அந்த பழக்க வழக்கங்களை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம தென்னிந்திய உணவுகளில் உப்பு சார்ந்த உணவுகள் அதிகம் அப்படிதானே டாக்டர்? அப்பளம், கருவாடு, வறுவல், பொரியல், வடை, இந்த மாதிரி அதிகப்படியான உப்பு சார்ந்த உணவுகள் இருக்குது. அதை குறைக்கக்கூடிய சமயங்களில் ரத்த குழாய்களை இளமையாக வைத்துக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. டாக்டர், இப்போ உடற்பயிற்சி செய்ய சொல்கிறீங்க, உணவு பழக்க வழக்கம் செய்ய சொல்கிறீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துடும், எந்த காலகட்டத்தில் இந்த உயர் ரத்த அழுத்த நோய்க்கு மருந்துகள் தேவைப்படும்?
1: இல்லை, இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணுறது, செக் பண்ணுறது வந்து 30 வயசுலேருந்து பார்க்கணுங்கிறாங்க. முன்னாடி 40 இருந்து இப்போ 30 வயதுக்கு மேலே எல்லாருக்குமே வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் பார்த்துக்கணும், கொஞ்சம் கொலஸ்ட்ரால் சுகர் இருக்கா எல்லாம் பார்த்துக்கணும். அது முக்கியமாக இன்றைக்கி ப்ரெஷர் வேர்ல்டு ஹைப்பர்டென்ஷன்ங்கிறப்ப பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிறது நல்லது, 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை. உங்களுக்கு நார்மல் பிபியாக இருந்தால் நீங்கள் ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் கூட பார்க்கலாம். பட் ஹை ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
0: ரொம்ப நல்லது டாக்டர், நான் பல தகவல்களை எங்களோட நேயர்களுக்காக தர்றீங்க. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் முற்பகல் 11:42:58 மீண்டும் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க நேயர்களே. இன்றைய சிறப்பு நேர்முகம் நிகழ்ச்சியில் உலக இரத்த உயர் அழுத்த தினத்தை முன்னிட்டு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் இதய மருத்துவ சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் என் கணேசன் அவர்கள். தொடர்ந்து பல கேள்விகளுக்கும் உங்களோட சந்தேகங்களுக்கும் என் சார்பாக நான் கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் அடுத்ததாக டாக்டர், இந்த உப்பு சார்ந்த உணவுகள் உயர் இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்களே டாக்டர், எந்த அளவுக்கு ஒரு 24 மணி நேரத்திற்கு ஒரு ஆரோக்கியமான மனிதன் எடுத்துக்கொள்ளணும்?
1: 6 grams per day அப்படின்னு சொல்கிறாங்க சால்ட் இன்டேக் வந்து, அதுக்கு மேலே எடுக்கிறது வந்து நல்லது இல்லைன்னு ஜென்ரலாக நம்ம ஓல்டு ஃபுல்லாக உள்ள வேர்ல்டு ஹைப்பர்டென்ஷன் லீக்னு ஒரு பெரிய சொசைட்டி இருக்குது, அவங்க வேர்ல்டு அப்புறம் அது போக அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுதான். பட் நம்ம டயட் பேட்டர்ன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ரொம்ப சால்ட் கண்டன் அதிகமாக உள்ளது. அது ட்ரை பண்ணனா கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம சிச்சுவேஷனுக்கு. பட் என்னுடைய சஜஷன் என்னென்னா, ஆடட் சால்ட்டுன்னு சொல்கிறத நீங்கள் தவிர்த்துருங்க. நம்ம ஃபுட்டில் நீங்கள் சாம்பார் பத் குழம்பு மட்டன் சிக்கன் குழம்பு எது பண்ணாலும் அந்த ஃபுட்டில் போடுற சால்ட் கண்டென்ட் குறைச்சி போடுங்க. பட் எக்ஸ்ட்ராவாக ஆட் மோர் சாதத்துக்கு உப்பு போட்டு இது பண்ணுறது, சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிறது, நிறைய டீப் ஃப்ரை ஃபுட் எடுக்கிறப்ப சால்ட் கண்டென்ட் கூடும், அந்த சால்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ சால்ட்டில் உப்பே போடாமல் சாப்பிடணுமா அப்படிலாம் இல்லை, நம்ம கஷ்டம் நம்மளால் இப்போ எடுத்துக்கோங்க. பட் முடிஞ்ச அளவு அதை தவிர்த்துக்கிறது பெட்டர்.
0: இந்த 6 கிராம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் முக்கியமாக தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு ஒரு ஒரு ஒரு குழுமம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தாய்மார்கள் தான் டாக்டர். அவங்க இறுக்கி பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு 6 × 4 போட்டு போட்டாங்கன்னா கரெக்டாக வரும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் உப்பை பற்றிய

0: கவனம் நமக்கு வேணும். உப்பில்லாத பண்டங்களை அளவோடு நம்ம எடுக்கக்கூடிய சமயத்தில் ரத்த அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபட காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த என்னோடய கேள்வி டாக்டர், குறிப்பாக இந்த கர்ப்பிணிகளுக்கு வரக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்திற்கு என்ன காரணம் டாக்டர்?
1: யா, அதுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து பல அவங்க ஜெனட்டிக்கு வந்து ஒரு ப்ரீ டிஸ்போஷன் இருக்குது எல்லாருக்கும் வரதில்ல. அதை ப்ரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம், ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பெண்களுக்கு பெயர்கால சமயத்தில் உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய நோயாக இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மார்ட்டாலிட்டி, மெட்டர்னல் மார்ட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய மெஷர்ஸ் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு காரணம் வந்து நம்ம அவங்க ஜெனட்டிக்கலாக உள்ள ஒரு இஷ்யூஸ் தான். நம்ம பாடியில் வந்து நம்ம சில பேர் வந்து அந்த பிளாசண்டாவில் உள்ள ஹார்மோன்ஸ் சுரக்கிறத வந்து பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் ஒரு போராட்டத்தில் ஏற்படுறதுனால இந்த மாதிரி வருது. எல்லாருக்கும் வர்றதில்லை. அது ஒரு மெடிசின்ஸாக, அது வந்து ஒரு கிருமினாலேயோ அதனாலேயோ வர்றதில்லை. நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் நல்லா தூங்கினா அது வராமல் குறைச்சிக்கலாம். அது வந்து
0: பண்ணிக்கலாம்.
1: பட் இது ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் பெண்கள் எல்லாருமே இதை கேட்டுட்டு இருக்கவங்க, ரொம்ப காமனாக இப்போ வருது. எப்படி நம்ம ப்ரெஷர் மூணில் ஒரு ஆளுக்கு ப்ரெஷர் இருக்கோ, அது மாதிரி ப்ரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது பேர்காலத்தில் டைமில் உள்ள உயர் ரத்த அழுத்தம் வந்தும் ரொம்ப காமன் ஆயிடுச்சு முன்னாடியை விட. அதை டாக்டர்கிட்ட கரெக்டாக பரிசோதனை பண்ணி அப்படி அவங்களுக்கு இருந்ததுன்னா உரிய மருந்துகளையும் அந்த ப்ரிகாஷன்ஸும் தவிர்த்துட்டோம்னா இந்த நோயை வந்து நம்ம உங்களை மட்டும் இல்லை பேபிஸ்க்கும் இந்த பாதிப்பும் இல்லாமல் தடுத்துக்கலாம்.
0: இந்த கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய இந்த உயர் ரத்த அழுத்தமானது அவங்களோட வாழ்நாளில் பின்னாளில் அது வந்து தொடர் நோயாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதா டாக்டர்?
1: அந்த குழந்தைகளுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி அம்மாவுக்கு இந்த மாதிரி ப்ரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர்டென்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ஃபேமிலியில் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த குழந்தைகளுக்கு வர்றதுக்கு. பட் ரொம்ப இதாகிறது ரொம்ப லேட்டாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு அது வந்து ஒரு காமனாக இருக்கும். எல்டர்லி ப்ரைமரின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் யூஸ்வலாக நம்ம ப்ரெக்னென்ட் ரீப்ரொடக்டிவ் லைஃப் வந்து நம்ம 45 வயசு வரை இருந்தால் கூட 15 வயசுலேருந்து, பட் 30 வயதுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம முடிச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பேர் மகப்பேறு அடையிறவங்களுக்கு, தாய்மை அடையிறவங்களுக்கு இந்த ப்ரெஷர் வர்றதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
0: உயர் ரத்த அழுத்தத்தை முதன்முறையாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க டாக்டர், அந்த நோயாளிகள் அதீத அளவில் அதை கட்டுப்படுத்தணும்னு பல முயற்சிகளை எடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த மருத்துவ பயனாளிகளுக்கு ஓய்வு எந்த விதத்தில் முக்கியத்துவம் தரும், உடற்பயிற்சி எந்த அளவில் முக்கியத்துவம் தரும்?
1: இது கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் மட்டும் எல்லா டிசீஸ் தடுக்கிறதுக்கு. ஓ, ரெஸ்ட் எடுக்கணும். பட் அதுக்காக நம்ம வந்து நான் சொன்ன அந்த 7 to 8 hours ஸ்லீப் இஸ் மோர் தென் எனஃப். மதியானம் தூங்கணும்லாம் ஒன்றும் தேவையில்லை. பட் ஹை பிபி இப்போ வந்து திடீர்னு ஒருவங்களுக்கு ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறோம், அவங்களுக்கு 200/110 அல்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் ஃபிசிக்கலியே எந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது. அப்போ வந்து நான் போய் எக்ஸசைஸ் பண்ணி பிபியை குறைச்சிடுறேன்னு போகக்கூடாது. டாக்டர்கிட்ட உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் பண்ணி மெடிசின் சாப்பிட்டு ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். ரொம்ப 200/110 மேலே இருக்கிறப்ப எக்ஸசைஸ் பண்ணால் ஆப்வியஸாக பிபி இன்னும் ஒரு 20-40 mm கூடும். அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ ஹை பிபி ரொம்ப ஹை இருந்துச்சுன்னா அந்த டைமில் கொஞ்சம் ஆக்டிவிட்டியாக குறைச்சிக்கோங்க. பட் மெடிசின் சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ண அப்புறம் நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம்.
0: கட்டுப்படுத்தப்படாத உயர் ரத்த அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன டாக்டர் சார் இப்போ எங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது?
1: யா, இப்போ வந்து அதுக்கு வந்து முக்கியமானது வந்து நம்ம இந்த டெட்லி டிசீஸ் ஏன் வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொன்னோம்னா, இது ஹார்ட்டில் உடம்புல உள்ள முக்கிய 4 உறுப்புகளை வந்து பாதிக்குது. பிரெயினில் வந்து சம்டைம்ஸ் இப்போ நம்ம ப்ரெஷரே ஒன்றுமே இல்லாமல் கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் இருப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு யங் ஏஜில் ஸ்ட்ரோக் வருது, பக்கவாதம் வருது. அந்த பக்கவாதம் ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று இரத்த நலங்கள் அடைப்பு நல வருது, 100 பக்கவாதம் வந்து இரத்த நலங்கள் வெடிப்பு ஏற்பட்டு இன்ட்ரா செரிபிரல் ஹெமரேஜ், பிரெயினில் ஹெமரேஜ், பிளட்டில் ப்ளீடிங் லீக் ஆகி அதனால வருது. இது வந்து ஒரு மிக கொடிய நோயாக நான் சொல்வேன். ஒரு இறப்புக்கு விட அதிகமான ஒரு மோசமான ஒரு இழைவுகள் யாருக்கும் வரணும்னா அது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்து கை கால் செயலிலிருந்து பேச்சு இல்லாமல் அப்படி வெஜிடேட்டிவ் ஸ்டேட் மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் பேசி மூச்சு இல்லாமல் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்க அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ மேஜர் கார்டியோவாஸ்குலர் செரிபிரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக் ஒன்றும் வரும். ரெண்டாவது ஹார்ட், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஹார்ட்டுக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது, ஓவர் ஒர்க் பண்ணுது. ஸோ அது ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. மூணாவது கிட்னி, கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். நாலாவது வந்து ஐஸ் ஆர்கன், அந்த ஐஸ் வந்து பாதிப்பு ஏற்படைய வாய்ப்பு இருக்கு.
0: நல்லது டாக்டர், கட்டுப்படுத்தப்படாத சூழ்நிலையில் என்ன விளைவுகளை நம்மளாம் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத சொன்னீங்க டாக்டர். பல உறுப்புகள் இதனால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. எங்களை ஆறுதல் படுத்தும் விதமாக இந்த உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்படாத ஒரு உடல் உறுப்பு அப்படின்னு ஏதாவது இருக்குதா டாக்டர் ப்ளீஸ்?
1: இல்லை, பாதிக்கப்படாதுன்னு நம்ம எப்படியும் அதை

0: சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த ஆர்கன்ஸ் வந்து அந்த ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா டேமேஜ் வரதான் வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து எந்த ஆர்கனுக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு இல்லை, எல்லாருக்குமே பட் எல்லாத்துக்குமே டைம் டூ இந்த லாங் ஸ்டாண்டிங் டிசீஸ்ன்னு சொல்கிறதுனால டக்குன்னு வந்து அந்த பெரிய இந்த நாலு ஆர்கனை ஏன் சொல்லணும்னா, அந்த நாலு ஆர்கனுமே கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்கன். ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அது ரீஜெனரேஷன் ஆகாது. பிரெயின், ஹார்ட், கிட்னி, ஐஸ், ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா, ஒரு டைம் டேமேஜ் ஆச்சுன்னா லைஃப் லாங் அது வந்து டேமேஜ் தான். அந்த செல்ஸ்க்கு வந்து ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கின்லேயோ வயிற்றில் ஏதாவது ஒரு குடல்லையோ எங்கேயோ ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அது இந்த செல்ஸ்லாம் ரீஜெனரேஷன் ஆயிரும். ஸோ அந்த இதில் உள்ள டேமேஜ் வந்து நம்ம இந்த ப்ரெஷர் வந்து அந்த பெருசாக டேமேஜ் பண்ணுறதில்ல. பட் இந்த முக்கிய நாலு ஆர்கன் தான் நமக்கு டேமேஜ் ரொம்ப சிவியராக இருக்கனால அது வந்து நம்ம ரொம்ப கவனமாக அதை மட்டும் நாங்கள் பர்டிகுலராக சொல்கிறோம். பட் எல்லா ஆர்கனுக்குமே டேமேஜ் வர வாய்ப்பு இருக்கு.
1: எந்த ரத்த அளவுக்கு அதிகமாக போகக்கூடிய சமயங்களில் மாத்திரை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும்?
0: யா, இது நல்லா கேள்விங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 140/80 இருக்குது, 140/90 இருக்குது, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டாம் சார், நாங்கள் மெடிசின்லேயே ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு. 140/90 மேலே

0: இருக்கனால அதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக அதை மட்டும் நாங்கள் பர்டிகுலராக சொல்கிறோம். பட் எல்லா ஆர்கனுக்குமே டேமேஜ் வர வாய்ப்பு இருக்கு.
1: எந்த ரத்த அளவுக்கு அதிகமாக போகக்கூடிய சமயங்களில் மாத்திரை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும்?
0: யா, இது நல்லா கேள்விங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க 140-80 இருக்குது, 140-90 இருக்குது, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேணாம் சார், நாங்கள் மெடிசின்லேயே ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு. 140-90 மேலே போனால் கண்டிப்பாக அந்த 140 அப்பர் லெவல் வந்து 140, லோயர் லெவல் 90 மேலே இருந்தால் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும் எல்லாருக்குமே. பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு அது ஒரு 3 மந்த்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த 3-6 மந்த்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம கடைபிடிச்ச அப்புறமும் ப்ரெஷர் குறையாமையே இருந்ததுன்னா 140-90 மேலே இருந்தால் நம்ம கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இது ஒரு சின்ன விதி விளக்கு. பேஷண்ட்டுக்கு ஹை சுகர் இருக்குது அல்லது அந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்குன்னா அது 130-90 மாறிடுது. 130 இந்த அப்பர் லெவலில் வந்து குறைக்கிறோம். 130-80 கூட வச்சுக்கலாம். 130-80 மேலே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவோம். ஹை பிளட் ப்ரெஷர், ஹை சுகர் இருக்கிறவங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து ஏழியராகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்.
1: அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர்.
0: ஆமாம், அவங்களுக்கு வந்து குயிக்காக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். மற்ற அன்காம்ப்ளிகேட்டட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை பாடியில், ஒன்லி ப்ரெஷர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா 140-90 மேலே போகிறப்ப கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுவுமே ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து டேப்லெட்னு நான் சொல்லலை. ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, எக்ஸசைஸ், சால்ட், ரெடியூஸ்டு சால்ட் இன்டேக், ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது, ஆல்கால் முடிஞ்ச அளவு குறைச்சி சாப்பிட்டுக்கிறது.
1: இந்த ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் டாக்டர், மாத்திரை எடுக்கிறதுல தயக்கம் இருக்குதுன்னு சொன்னீங்க. இதற்கு ஏதேனும் இந்த மாத்திரைகள்னால சைட் எஃபெக்ட் வருது அப்படிங்கிறத மக்கள் நினைக்கிறாங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: யா, ரொம்ப கரெக்டாக நீங்கள் கேட்டீங்க. இது முக்கிய காரணம். ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் கூட பேஷண்ட்ஸ் 1-2 மாதம் எடுப்பாங்க, அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, டாக்டர்ஸை சொல்கிறதும் இல்லை. அதுக்கு காரணம் சில மருந்துகளுக்கு உள்ள பக்க விலைகள், சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தான். ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். நீங்கள் பிபி வந்து ஹையாக இருந்துட்டு இருந்துச்சு, நீங்கள் மெடிசன் சாப்பிட்றீங்கன்னா இந்த மெடிசன்ஸ் எல்லாமே இப்படி ரத்த நலங்களை ரொம்ப விரிவடைய செய்யும். அப்போது வந்து சில மெடிசின்ஸ் ரொம்ப ரத்த நலங்களை விரிவடைகிறப்போ தலையில் ஒரு கனம், ஹெட்ஏக்னு சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் வரலாம். ரெண்டாவது வந்து ஒரு ஜென்ரல் ஃபெட்டிகபிலிட்டின்னு சொல்லுவாங்க, ரொம்ப டயர்ட்னஸாக ஃபீல் பண்ணுற சார், மாத்திரை சாப்பிட்டு நாங்கள் பிபி இருந்தால் கூட மாத்திரை சாப்பிடாமல் இருக்கப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன், நீங்கள் மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அது சொல்லலாம். ரொம்ப இது ரெண்டும் முக்கியமானது, ரொம்ப ஃபெட்டிகபிலிட்டி, ரெண்டாவது ஒரு ஹெட்ஏக் இருக்கிறது. சில பேருக்கு ப்ரெஷர் சாப்பிட்றதுனால காலில் வந்து கொஞ்சம் வீக்கங்கள் வரலாம். அம்லோடிப்பின்னு ஒரு முக்கிய மாத்திரைகள்
1: சாப்பிட்றதுனால,
0: சில வகை எல்லா மாத்திரைகளுக்கும் கிடையாது. பட் உங்களுக்கு எந்த மாத்திரைகள் வந்து பெட்டராக இருக்குங்கிறது உங்கள் டாக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. 50 வயது கீழே உள்ளவங்களுக்கு ஒரு விதமான வைத்தியங்கள் பண்ணுவோம், 50 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு விதமான மாத்திரைகள் சாப்பிடுவோம். இந்த மாத்திரைகளை வச்சு நம்ம சில பேருக்கு பக்கவாத, சில பேருக்கு காஃப் வரலாம், ரொம்ப ஒரு ட்ரை காஃப் வரலாம். இதெல்லாம் வந்து இவங்க வந்து மெடிசின்ஸை வந்து ரெகுலராக எடுக்காமல், பேஷண்ட் காம்ப்ளைன்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் அது ஒரு அந்த சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. பட் அது ரொம்ப கம்மி தான். அதோடைய நன்மையை கம்பேர் பண்ணுறப்போ அந்த சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மினால நம்ம அதை பொருட்படுத்தாமல் மெடிசின் கரெக்டாக சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
1: அந்த ரிஸ்க் அண்ட் பெனிஃபிஷியல் ரேஷியோ பார்க்குறப்ப பெனிஃபிஷியல் அதிகங்கிறதுனால அந்த மாத்திரைகள் நம்ம கண்டிப்பாக
0: சாப்பிடணும்.
1: நல்லது டாக்டர். ரத்த குழாய்கள் தான் இந்த இரத்த அழுத்தத்திற்கு ஒரு முதன்மையான காரணம் அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய எந்த உறைகளில் இதோட தாக்கம் அதிகமாகப்பட பொழுது பிரச்சனைகள் ஏற்படுது?
0: யா, அந்த மீடியா, இன்டிமா மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த உள்ள ரெண்டு லேயரில் தான் ரொம்ப பாதிப்பு இருக்குது. ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கப்போ அந்த இன்டிமா வந்து சில பேருக்கு ஒரு வெடிப்பு மாதிரி ஏற்படும். அந்த வெடிப்பு சில பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக, ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறப்போ, நான் ஹார்ட் சொன்னேன், ஹார்ட்னா பிளட் வெசல்ஸும் சேர்ந்து தான், ஹார்ட் சர்க்குலேஷன் சிஸ்டம். இது வந்து அயோட்டிக் டைசக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப சடனாக உயிர் இழப்பேற்கக்கூடிய நோயெலாம் வரலாம். ஆமாம், வெடிப்புகளை, பிளட் வெசல் எப்படி பிரெயினில் உள்ள பிளட் வெசல் வெடித்து ப்ளீடிங் ஆகுதோ பிரெயினில், அந்த மாதிரி ஹார்ட்டில் உள்ள பிளட் வெசல்ஸ் வெடித்து சடனாக உயிரிழப்பு ஏற்படுது. அயோட்டிக் டைசக்ஷன், இதுமாதிரி ஹார்ட் அட்டாக் கூட ரொம்ப கொடிய நோய், கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி பேஷண்ட் உயிர் இழந்துருவாங்க. அதுவும் இந்த மாதிரி வர்றது. இந்த செல்ஸ் இன்டிமா லேயரில் உள்ள இதில் ஸ்டிஃப்னஸ் கூட கூட கூட. ஸோ ப்ரெஷர் மட்டும் வந்து டைரெக்டாக கில் பண்ணாது, அத்தரோஸ்க்ளரோசிஸுங்கிற பேட்டர்னை வந்து ஈஸியாக செட் பண்ணிடும். அவங்களுக்கு நார்மலாக உள்ளவங்களுக்கு அத்தரோஸ்க்ளரோசிஸ் 60 வயசில் வருதுன்னா, ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது 40-30 வயசுலேயே ஆரம்பிச்சிருது. அதனால் அந்த இன்டிமா லேயரை ரொம்ப பாதிக்குது. அந்த ஹை, அந்த ஸ்ட்ரெஸ்லே இருக்குது, அந்த ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துட்டு, ப்ரெஷர் வந்து பிளட் சர்க்குலேஷனில் உள்ள ப்ரெஷர் வந்து ஹையாகவே இருந்துட்டு இருக்கனால இன்டிமா வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது. அதனால் அத்தரோஸ்க்ளரோசிஸ் வருது. அல்லது நான் சொன்ன மாதிரி இன்டிமா ரப்ஷர் ஆகி ப்ளீடிங் ஆகி வெசல்ஸ் வந்து டைசக்ஷன் ஆகிடுது. அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது.
1: வயோதிப காலங்களில் ரத்த குழாய்களோட

0: உள் சுவர்களில் கால்சியம் படியுதே டாக்டர், அதை எங்களோட வாழ்வியல் முறைகள்னால நாங்கள் தடுக்க முடியுமா? இதுக்கும் ரத்த அழுத்தத்திற்கும் என்ன சம்பந்தம்?
1: இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரேர் தான். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம், ஒரு ஓல்ட் ஏஜ்னு சொல்லக்கூடிய ஒரு 70 வயதுக்கு மேலே தான் அந்த இது நடக்கும். பட் இப்போ வந்து கால்சியம் நிறைய நம்ம இயர்ஸ் அதை நம்ம ஃபுல்லாக ப்ரிவெண்ட் பண்ணுறதுனா நம்மளுடைய முதல்ல உள்ள லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அந்த சால்ட் ரெடியூஸ்ட் இன்டேக், அதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். மேஜராக நம்ம ஒன்றும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. வயதானவங்களுக்கு டீஜென்ரேட்டிவ் டிசீஸ்னு தான் முன்னாடி இருந்துச்சு. இது வந்து ஏதானா 60-70 வயசில் நீங்கள் முதல்ல கேட்டு சொன்ன மாதிரி 80 வயசுக்காரங்களுக்கு வந்திருந்த ப்ரெஷர் வந்து இப்போ 20 வயசுக்குள்ள நோயாளிகளுக்கே வர பேஷண்ட் மக்களுக்கே வருதுங்கிறது வந்து ஒரு வருத்தப்ப அளிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது. இதை வந்து நம்ம ஃபுல்லாக தடுக்கணுன்னா நம்ம முதலே ஆரம்பித்து இந்த 30-20 வயசுலேருந்தே நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணால் அதை வராமல் தடுத்துக்கலாம்.
0: கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நிறைவடையக்கூடிய தருணம் டாக்டர். இரத்த குழாய்களோட இயல்புத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய இதமான உணவுகள் என்னென்ன டாக்டர்? எதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிடணும்?
1: யா, முதல்ல எது எடுக்கக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். சோடியம் கண்டென்ட் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர், ஹார்ட்டுக்கு பிளட் வெசல்ஸ்க்கும் ரொம்ப அதிகம். நீங்கள் சால்ட்டு எடுத்தீங்கன்னா சால்ட்டு உடம்புள்ள தேங்குறப்போ சால்ட்டு மட்டும் இல்லை, அதோட சேர்ந்து வாட்டரும் ரிட்டென்ஷன் ஆகிரும். கிட்னி வந்து ரெண்டையும் சேர்த்து ரிட்டென்ஷன் பண்ணிக்கிறோம் வெளியே இதாகாமல். ஸோ சால்ட்டு கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கணும், சோடியம் கம்மியாக இருக்க மாதிரி பார்க்கணும். பட் ஒரு ஈஸியாக இன்னொரு ட்ரீட்மெண்ட் வந்து சால்ட்டு சோடியம்ங்கிற மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பொட்டாசியம் இருக்குது. ஒரு நல்லது இருந்தால் பாடியில் ஒரு கெடுதல் இருந்தால் ஒரு நல்லது இருக்கும் அப்படிங்கிறப்போ பொட்டாசியம் ரிச் ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அது ஈஸியாக நம்ம பனானா டொமேட்டோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸில் இருக்குது. இந்த பொட்டாசியம் ரிச் ஃபுட்டு எடுத்தோன்னா மெக்னீஷியம்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல்ஸும் நமக்கு வந்து பாடியில் நிறைய இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வர்றது குறையா இருக்கும். ஸோ நம்ம ஃபுட்டில் வந்து ரொம்ப பொட்டாசியம் இருக்க மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும், மெக்னீஷியம் நிறையா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டோன்னா நம்ம வந்து உயர் ரத்த அழுத்தம் வராமல் தடுத்துக்கலாம்.
0: ரொம்ப நல்லது டாக்டர். கடந்த பல நிமிடங்களாக இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் சிறப்பு நேர்முகத்தில் எங்களுக்கான பல என்னோட பல கேள்விகள், நேயர்கள் சார்பாக நான் கேட்ட சந்தேகங்கள் ஐயங்கள் எல்லாமே நிச்சயம் இதை கேட்கக்கூடிய நேயர்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரத்த அழுத்தம்னா என்ன, இது யார் யாரெல்லாம் பாதிக்கும், இதோட விளைவுகள் எப்படி இருக்கும், கட்டுப்படுத்தப்படாத சூழ்நிலைகளில் இது எப்படி நம்மளோட வாழ்க்கை முறைகளில் எந்த மாதிரியான மாறுதல்களை நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னு பல விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க டாக்டர். இந்த நிகழ்ச்சியோட நிறைவாக டாக்டர், உயர் ரத்த அழுத்தத்திற்கு பல அழுத்தங்களும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். டாக்டர் வந்து அழுத்தம் அப்படிங்கிறது ரத்த அழுத்தத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம், ஆனால் நாம் உண்ணக்கூடிய உணவு அழுத்தம் இல்லாத சமயத்திலும் மனதில் ஏற்படும் அழுத்தம் இல்லாத சமயத்திலும் பழக்க வழக்கங்களினால் இந்த உடலுக்கும் மனதுக்கும் ஏற்படாத அழுத்தமுமே இந்த ரத்த அழுத்தம் வராமல் நமக்கு தடுக்கும். அதுக்கு சிம்பிளாக ஒரு நாளே நாலு மந்த்ராஸ் மட்டும் நான் சொல்கிறேன். வயிறார சாப்பிடணும், காலார நடக்கணும், கண்ணார தூங்கணும், வாயார சிரிக்கணும், மனதார எதற்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நன்றியோடு நான் முடிச்சுக்கிறேன். இத்துணை நேரமும் எங்களோட இணைந்தமதிக்கு மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் விக்னேஷ் அர்ஜுனன். நலம் வாழ வாழ்த்துக்கள் நேயர்களே.
2: நேர்களே, கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி இன்று உலக இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேர்முகமாக நேர்முகத்தில் பங்கேற்றார் மூத்த இதய மருத்துவ சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் என் கணேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் மருத்துவருடன் உடன் உரையாடி நிகழ்ச்சியை மெருகேற்றினார் விக்னேஷ் அர்ஜுனன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் நண்பகல் 12 மணி 1 நிமிடம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நிகழ்ச்சியா கேட்கலாம் தோழிகளுக்கான ஸ்நேகிதியே. இசைக்கு காத்திருக்கும் முதல் பாடல் அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

கீதங்களை கேட்டுட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சிநேகிதிய நிகழ்ச்சிகள் திரையிசை பாடல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து.

0: மதுரையில் கிரீன் ஃபேம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சண்டை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி இலவசம்.
1: சூப்பர் சூப்பர் பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல்

மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NS பீரோ திருச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 திரை இசை பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். வாமனன் திரைப்படத்திலிருந்து

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: திரையிசை பாடல்களாய் வளம் வந்து கொண்டிருப்பது ஸ்நேஹிதியே நிகழ்ச்சி. தொடர்ந்து பாட கேட்கலாம் கதகளி திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியோடு ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்றைக்கு ஒரு மணிக்கு வசனகானங்கள் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற காத்துட்டே இருக்கிறது. இன்றைய வானொலி 90 சிறப்பு படைப்பாக வளம் வர காத்துட்டே இருக்கு. நம்முடைய மதுரை ஆகாஷ்வாணியுடைய படைப்பு தாங்க. தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக

வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பேரிடர் மீட்புப் படை நாட்டு மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் விருதுகளை காசியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் செல்லும்போது மக்கள் நிம்மதி அடைவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை கடந்த 20 ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோடை வெயில் பாதிப்பு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் அதிகபட்சமாக சூரியகாந்தி விதைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 577 ரூபாயும் எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 500 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான 2 நாள் கூட்டத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். எரிசக்தி, உணவு மற்றும் உர தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட வேண்டும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமையை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததையும் சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு செப்டம்பர் இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகையை தேசிய புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்துள்ளது. 7500 பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை விரிவான விசாரணைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது. 588 சாட்சிகளின் அறிக்கைகள், 395 ஆவணங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் புலனாய்வு அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி தீபா தாஸ் முன்ஷி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றதாகவும் இதில் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் திருமதி தீபா தாஸ் முன்ஷி தெரிவித்தார். இதற்கிடையே கேரளாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சித் தலைவராக திரு வி டி சதீசன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் இதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க அவர் உரிமை கோருவார் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று பதவியேற்றபோது அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் தற்போது இந்த ஆலோசனையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இம்மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் விடுவிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தை சீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. மின்கம்பங்கள் சரிந்தது, மரங்கள் முறிந்து விழுந்தது மற்றும் வீடுகள் சேதம் அடைந்ததன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 53 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 114 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் 87 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் மட்டும் 17 பேரும், பதோய் மாவட்டத்தில் 16 பேரும், ஃபத்தேபூர் மாவட்டத்தில் 9 பேரும் உயிரிழந்தனர். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்கத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை இறைவணக்க கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை பள்ளிக் கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. தில்லி, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 14 பேருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். சுரேந்திரா நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து டேங்கர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா சீனா இடையேயான நல்லுறவில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் டென்மார்க்கின் அமலி ஸ்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை 21-12, 21-19 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஹைக்கல் முகமது, கூன்டிங் பிரையன் ஜெரேமி இணையை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்புப் படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங்குடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி

0: நேயர்களை தொடர்வது பாரதிய சேனா.
1: நமஸ்கார், மேன் ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 1 மணி. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம்

ஷோரூம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக காலத்தால் அழியாத காவிய கானங்களாய் நெஞ்சில் நீங்க இடத்தை பிடித்த வசந்த கானங்கள். இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் அவர்களுடைய ஹிட்ஸ் தான் கேட்டு ரசிக்க போறீங்க. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டு மெய்மறக்கலாம் தமிழ்ச்செல்வியோட.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.

0: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதிய மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 செவிகளில் விருந்தளித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் மருகதாசி வரிகள் எழுதி பி. சுஷிலா குரல் கொடுத்திருக்காங்க. வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 1:10 செவிகளில் தேன்பாய செய்து கொண்டிருப்பது வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் அவர்களுடைய ஹிட்ஸ் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகள் எழுதி டி எம் சவுந்தரராஜன் குரல் கொடுத்திருக்காங்க. படிக்காத மேதை திரைப்படத்திற்காக

திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன், திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

முடியாத காவிய கானங்களான வசந்த கானங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. 1:15 கே வி மகாதேவன் அவர்களுடைய பாடல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் மருகதாசி வரிகள் எழுதி பி சுஷிலா பி லீலா குரல் கொடுத்திருக்காங்க. ஆட வந்த தெய்வம் திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரையில் கிரீன் ஃபார்ம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 தேதி சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம், காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி இலவசம்.

மக்கள் மாநகரின் காற்றலைகளை கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. என்றும் மனதில் நிலைத்து நிற்கும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. 1:20 கே வி மகாதேவன் அவர்களுடைய பாடல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் சாரதா திரைப்படத்திலிருந்து.

வண்டி வருகுதுல வளவளைஞ்சு வளவில் தந்தி வந்து பேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவளிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நானே.

0: இசையோடு இணைஞ்சிருக்கும் நேரம் பகல் 1:25 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. கேட்டவுடன் புன்னகையை பூக்க செய்யும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் தர்மம் தலை காக்கும் திரைப்படத்திலிருந்து.
1: ஹலோ ஹலோ.

மதுரையில் கிரீன் ஃபார்ம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 தேதி சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி இலவசம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. 1:29 நெஞ்சில் நீங்க இடத்தை பிடித்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் கேட்கலாம், குமுதம் திரைப்படத்திலிருந்து.

காலத்தில் அழியாத காவிய கானங்களான வசந்த கானங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் அவர்களுடைய பாடல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் பி சுஷிலா டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குரல் கொடுத்த இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடல் இசைக்க கேட்கலாம் காற்றலைகளில்.

துடிக்கும் நெஞ்சங்களின் மனதில் முதலாம் இடத்தை பிடித்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. 1:37 இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் அவர்களுடைய பாடல்கள் தான் இசைக்க கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் மருகதாசி வரிகள் எழுதி பி. சுஷிலா குரல் கொடுத்திருக்காங்க. குளமகள் ராதை திரைப்படுத்திருக்காங்க.

இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் ஹிட்ஸுகளாய் வளம் வந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெற்றது. கேட்ட நெஞ்சங்களுக்கு நன்றி கூறிய நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி வி சிந்து முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய ஸ்திரத்தன்மையின் மையமாக அமைதியும் பாதுகாப்பும் திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர்

0: கூறியுள்ளார். புதுடெல்லியில் இரண்டு நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இன்று தலைமை உரையாற்றிய அமைச்சர், பேச்சுவார்த்தைகளும் தூதரக நடவடிக்கைகளுமே மேற்காசிய நெருக்கடிக்கான தீர்வாக அமையும் என்று குறிப்பிட்டார். உலகளாவிய தேக்க நிலையின் போது பேச்சுவார்த்தைகள் நீடித்த வளர்ச்சியை முன்னிறுத்துவதோடு சமத்துவம் மற்றும் பல்வேறு பொறுப்புகளையும் பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உலகளாவிய வரைபடத்தை மறுவடிவமைப்பதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், சிறப்பான ஆட்சிமுறை மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியால் இதனை முன்னெடுத்து செல்ல முடியும் என்றும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை அனைத்து நாடுகளும் விரும்புவதாகவும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர், இருதரப்பு மற்றும் பல்துறை அரசு சார்ந்த நடவடிக்கைகளில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியை பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுடெல்லியில் இன்று பிற்பகல் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை புறப்படுகிறார். முதல்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சயதுடன் நாளை இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். ராணுவ ஒத்துழைப்பு நிலைப்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறும் என தெரிகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கான குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்கும் நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், கடந்த 20 ஆண்டுகளாக பேரிடர் மீட்பு படையினரின் செயல்பாடுகள் பெருமிதத்திற்குரியதாக உள்ளது என்று பாராட்டு தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினருக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வின் மூலம் அவர்களது அர்ப்பணிப்பு மிகு அளப்பரிய சேவையை நாடு போற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 220,000 மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் வழங்கியுள்ளதாக கூறிய அவர், பேரிடர் மீட்பு கட்டமைப்பு தளத்தில் உலகளாவிய தலைமைத்துவத்தை இந்தியா பெற்றிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பேரிடர் உள்கட்டமைப்பு மீட்பு நடவடிக்கைகளில் 48 நாடுகள் ஒருங்கிணைந்து இந்தியாவுடன் செயலாற்றுவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி மூலம் இந்தியாவின் ஆயுதம் மற்றும் ராணுவ திறனை உலக நாடுகள் அறிந்து கொண்டதாக மத்திய பாதுகாப்பு இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர், நவீன இந்தியா தேசத்தின் நலனை பாதுகாத்து வருவதாக எடுத்துரைத்தார். சைபர் மற்றும் வான் சார்ந்த அச்சுறுத்தல்களை திறனுடன் நம் நாடு எதிர்கொள்வதாக எடுத்துரைத்த அவர், இது நம் கலாச்சார ஆற்றலோடு தொழில்நுட்ப நிபுணத்துவத்தையும் சுயசார்பு பாரத திறனையும் பறைசாற்றுவதாக கூறினார். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசனை நியமித்து காங்கிரஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. 140 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் 102 இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கு ஆட்சி அமைப்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையை மறு சீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக தமிழக அரசின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முன்னெடுத்து செல்வது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கருக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையான 1,000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் இரு அணிகளும் தனித்தனியாக பேரவைத் தலைவரை இன்று சந்தித்து தத்தம் பிரிவு சார்பில் கட்சி கொறடா மற்றும் துணைத்தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை செயலருடன் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அணி ஆளுநரை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு தாம் பொறுப்பேற்றுக் கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தோல்விக்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியான கருத்து கேட்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான கள ஆய்வுக்குழு அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 4,310 ரகங்களில் 33,000 பலவண்ண ரோஜா செடிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்கியது. 2,00,000 ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஜோடி அன்னப்பறவைகள் காண்போர் நெஞ்சை

0: கவரும் விதத்தில் உள்ளது. அதேபோல் கழுகு, இருவாச்சி, புல்புல், தூக்குநாங்குருவி, தேன்சிட்டு, மலபார் இருவாச்சி, நீலகிரி லாஃபிங் த்ரஷ் உள்ளிட்ட 16 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
1: கொடைக்கானலில் மலர் கண்காட்சி விரைவில் தொடங்க உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கூறுகிறார்.
2: டிராபிக் மேனேஜ்மெண்ட்ல காவல்துறையும் சரி, வனத்துறையும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள், குறிப்பா நெடுஞ்சாலைத்துறை, இவங்க எல்லாரையும் வந்து எந்த அளவுக்கு சைடு இருக்கக்கூடிய பாதையில விரிவு எப்படி படுத்தலாம், நெரிசல் இல்லாம எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளை வசதிகளை வந்து பாக்குறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும்னு பார்த்துருக்கோம். சுற்றுலா பயணிகள் வந்து தங்கும் இடங்கள்லயும் சரி, உணவு விடுதிகள்லயும் சரி, தரமான உணவும் சரியான விலையில கொடுக்கணும் அப்படிங்கறத உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கோம். இது மாதிரி பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசினுடைய உத்தரவின்படி ஆலோசனை கூட்டத்துல எல்லாருக்குமே அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்கள்ல வந்து அந்த பணிகள் எல்லாமே முடிச்சிட்டு உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கோம்.
1: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள

0: சரி, உணவு விடுதிகள்லையும் சரி, தரமான உணவும் சரியான விலையில கொடுக்கணும் அப்படிங்கறத உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து அறிவுறுத்தியிருக்கோம். இது மாதிரி பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசினுடைய உத்தரவின்படி ஆலோசனை கூட்டத்தில் எல்லாருக்குமே அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்கள்ல வந்து அந்த பணிகள் எல்லாமே முடிச்சுட்டு உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கோம்.
1: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளிக்குகை பகுதியில் வர்ண ஓவியங்களை பக்தர்கள் கண்டு ரசித்து வருவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளன. கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி குகை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கோவில் பின்புற வாசலில் இருந்து வள்ளி குகைக்கு செல்லும் பாதையில் உள்ள சுவரில் புதிதாக வர்ண ஓவியங்கள் வரையும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஓவியங்கள் முருகன் வள்ளி தெய்வானையின் வரலாற்றை பக்தர்களுக்கு உணர்த்து வனம் உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெப்ப அலையிலிருந்து வேளாண் மற்றும் தோட்ட பயிர்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 105 பள்ளிகளின் 480 வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா நேரில் ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டத்தில் உழவர் அட்டை மூலம் மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகள் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ரங்காரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்தனர். முன்னதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த கிளிமாலை வஸ்திரங்களை நம்பெருமாள் அணிந்து அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சித்திரை தேரில் எழுந்தருளினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு லக்ஷ்யா சென், பி.வி. சிந்து முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது முதலிடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் 2வது இடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீஷன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி.வி. சிந்து முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 1:55.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பிற்பகல் 2:15.
3: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90
4: வழிகாட்டும் வானொலி
3: சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் குடும்ப தலைவியும் தையல் கலைஞருமான திருமதி காஞ்சனா அவர்கள்.
5: வணக்கம். வானொலி பற்றிய சிறப்பு அனுபவத்தை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற வந்திருக்கேன். எனக்கு ஒரு 12 இருக்கும் போது இருந்துதான் வானொலி கேட்கணுங்கிற ஆர்வமே வந்துச்சு. அந்த ரேடியோ கேட்கணும், அதுல உள்ள கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி கேட்கும் போது. நான் எங்க வீட்டுல வந்து வசதி குறைவு தான், எங்க வீட்டுல ரேடியோ இல்ல. அப்ப வந்து பக்கத்து வீட்டுல ரேடியோ வாங்கி மேல் பரணியில வந்து தொங்க விட்டுருப்பாங்க கயிற்றுல கட்டி. அவங்ககிட்ட போய் கெஞ்சுவேன், நான் எனக்கு பிடிச்ச பாட்டு வந்திருக்கு.

0: ஒரு தடவை போட்டு விட்டுருங்க ரேடியோவை அப்படின்னு கெஞ்சினா, அவங்களும் சந்தோஷமா வந்து இருப்பா நான் போட்டு விட்டுறேன்னு ரேடியோ போடுவாங்க. கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு போதுமா அப்படின்னு கேட்பாங்க. சரி அவங்க மனசு நோவை விடக்கூடாதுன்ட்டு சரிங்க போதும் அப்படின்னு அந்த சந்தோஷத்திலே நான் துள்ளி குதிச்சு வந்துடுவேன். சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்னை ரேடியோ கேட்கணும்ன்ற ஆவலை தூண்டி விட்டதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எங்க வீட்டுல ரேடியோ இல்லாதனால எங்க அப்பாட்ட நான் வந்து, அப்பா அப்பா ஒரு ரேடியோ வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு ரொம்ப கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டா, அவரு நான் பேசினதை வச்சு அவர் மனசுக்குள்ள வச்சு கொஞ்சம் கையில காசு இருக்கும்போது ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்போ எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. என்னப்பா திடீர்னு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டீங்க? இல்லப்பா நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா, அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கவுமே உடனே பிரிச்சு பார்த்து வயிறு மாட்டி போட்டதுமே ஒரு நல்ல பாட்டு வந்துச்சு. அவ்வளவு சந்தோஷம். எங்க அம்மா எங்க அப்பா நானும் மூணு பேரும் உட்காந்து கேட்டோம் அந்த பாட்டை. அப்பல இருந்து எனக்கு வந்து ரொம்ப ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. சமையல் குறிப்புகள், செய்திகள், நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாட்டெல்லாம் வரும்போது அப்படியே என் கண்ல இருந்து அப்படி சந்தோஷத்துல அந்த கண்ணீர் ததும்பும். நான் வந்து தையல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் எதுக்க வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி எப்பவுமே என் கண்ணு எதுக்கு அந்த ரேடியா இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம காதுல வந்து அப்படி தேனா பாயும் ஒவ்வொரு பாட்டும், ஒவ்வொரு விஷயமும் நம்ம கருத்துக்களையும் ஏற்கும் போது வந்து நம்ம மனசை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம மனசை விட்டு பேசுற மாதிரியே இருக்கும். நான் அங்கிட்டு போய் சமையல் வேலை பாக்குற போது கூட நம்ம காதுல வந்து விழுகிற விஷயங்கள் வந்து, சரி இதுக்கு இது போடணும் போல இருக்கு, அன்னைக்கு சொன்னாங்களே இந்த மாதிரி செஞ்சு பாப்போமா சமையல் குறிப்பு அப்படின்ற அந்த அளவுக்கு மனசை வந்து வருடுது. ஒவ்வொரு நிகழ்ச்சியாளரும் ஒவ்வொரு தடவை பேசும் போதும் இவங்க தான் இன்னார்தான் பேசுறாங்கன்ற கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் வந்து வானொலி மூலமா வந்து நான் ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு காலத்துல வந்து இந்த ரேடியா என் கண்ணதுக்கு இருக்காதா எங்க வீட்டுல அப்படின்னு ஏங்கின காலம் போய் இப்ப வந்து நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்திருக்கு. நம்ம கையிலேயே வந்து உள்ளங்கையிலே உலகம்ன்ற மாதிரி கரண்ட் போனாலுமே அன்னைக்கு டோட்டலா இருந்துச்சுன்னா அமைதியா இருக்கும். எல்லாரு கையிலயும் போன் இருக்கு. நம்ம எங்க உட்காந்து வேலை பாக்குறோமோ வைக்கிறோமோ அந்த இடத்துலயே நம்ம போனை கொண்டு போயிடலாம். அங்கேயே பாட்டு கேட்கற அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம ரேடியா பக்கத்திலேயே உட்காந்து பாட்டு கேட்கணும் வைக்கணும்ன்ற அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம காய் நறுக்கிக்கிட்டே கேட்கலாம், சமையல் பண்ணிக்கிட்டே கேட்கலாம். சில நேரம் வந்து குழந்தைங்க விளையாடும் போது அதுக்கேட்ட பாட்டு வரும். அப்ப வந்து அந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பாட்டு கேக்குறீங்களா எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு. ஆமாங்க ஆமாங்கன்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாவே இருக்கும். காலையில எந்திரிச்சதுமே 6 மணிக்கே பக்தி மாலை போட்டுறாங்க. அப்பவே நம்ம சுறுசுறுப்பு ஆயிடுறோம். நம்ம வாச தெளிச்சு கோலம் போட்டு அந்த பக்தி பாடலை கேட்டுக்கிட்டே வேலைகளை தொடங்கும் போது அது ஒரு பரவசமா தான் இருக்கும். மனசு வந்து ஒரு உற்சாகத்துல வந்து நம்ம வந்து கொண்டு போயிடலாம். சோம்பேறித்தனங்கிறதே வராது நமக்கு. இந்த ஆகாஷ்வாணி 90 இன்னும் மென்மேலும் இந்த நிகழ்ச்சியில வந்து முதல் பக்தி பாடல்கள், அப்புறம் வந்து கண்ணாடி மாளிகை, மருத்துவ குறிப்புகள், சமையல் குறிப்புகள், குழந்தைகள் வந்து இந்த பாட்டு படிக்கிறது வைக்கிறது ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது எல்லா விஷயமும் நல்ல அருமையான நிகழ்ச்சியா தான் அவங்க தொகுத்து வழங்குறாங்க. எனக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வந்து வசந்த கானங்கள். 1 மணில இருந்து போடுறாங்க வசந்த கானங்கள். அது நான் கேட்காம இருக்கவே மாட்டேன். அது 1 ஹவர் 1 ஹவருக்கு வந்து செய்தி சொல்றாங்க. வெளி உலகத்துல போய் அனுபவம் இல்லாத என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த சிறு குறிப்புகள் எல்லாமே சொல்லிடுறாங்க செய்திகள்ல. அந்த அளவுக்கு வந்து மனசை கவர்ந்திருக்கு எனக்கு. இந்த ஆகாஷ்வாணி வந்து மேலும் மேலும் வளரணும். நல்லபடியா 100 ஆண்டு கணக்குல வந்து அவங்க சேவைகள் செய்யணும். 100 ஆண்டுகள் கடந்து வானொலிக்கு 90, இந்த 90 ஆண்டுகளையும் கடந்து பல 100 ஆண்டுகளா தொடரணும்னு கேட்டுக்கிறேன். ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வானொலி பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் மதுரை வக்பு வாரிய கல்லூரி முன்னாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள்.
2: மதிப்புக்குரிய வானொலி நேயர்களை வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ தனது 90 ஆண்டுகள் சமூக சேவையை நிறைவு செய்து அதன் விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே அதை பற்றிய ஒரு சிறிய தகவல்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய மக்களின் இதய துடிப்போடு இணைந்து 90 ஆண்டுகளாக மக்களின் வாழ்வில் ஒலிபரப்பி வரும் மகத்தான ஊடக நிறுவனமான ஆல் இண்டியா ரேடியோ என்று அழைக்கப்பட்ட ஆகாஷவாணி பற்றி பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் அல்ல. அது ஒரு ஆசிரியர், ஒரு நண்பர், ஒரு வழிகாட்டி, ஒரு சமூக பணியாளர், கல்வி அறிவை கொண்டு சேர்க்கும் ஒரு பயனுள்ள ஊடகம். தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருந்தது வானொலி. இயற்கை பேரழிவுகளின் போது மக்களுக்கு தகவல் கொடுத்து உயிர் காப்பது வானொலி. 90 ஆண்டுகளாக ஆகாஷவாணி மக்களின் மனதை மட்டும் கவரவில்லை, சமூகத்தை வடிவமைத்தும் வருகிறது. அதன் பல்வேறு நிகழ்ச்சிகள் வழியாக மதிப்புகள்,

அறிவு, கலாச்சாரம், சுற்றுச்சூழல், விழிப்புணர்வு, பெண்கள் முன்னேற்றம், விவசாய வளர்ச்சி, குழந்தைகள் நலன் போன்ற பல துறைகளில் மகத்தான பங்காற்றி வருகிறது. இந்த சூழலில் ஆகாசவாணியின் சில முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி, சமூகத்திற்கு அளிக்கும் பயன்கள் பற்றி நாம் பார்க்கலாம். அதிகாலை ஒளிபரப்பாகும் பக்தி மாலை நிகழ்ச்சி மனித மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக உறுதியையும் தருகிறது. இன்றைய அவசர வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரித்து வரும் சூழலில் இறை நினைவு மனதை சமநிலைப்படுத்துகிறது. இது மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்கிறது. எனைத்தானும் நல்லவை கேட்கின்ற நிகழ்ச்சி நல்ல சிந்தனைகள், வாழ்க்கை நெறிகள், ஒழுக்க மதிப்புகள் போன்றவற்றை மக்களிடம் கொண்டு செல்கிறது. ஒரு நல்ல வார்த்தை மனிதனை மாற்றும். அந்த மாற்றத்தை அமைதியாக செய்கிறது இந்த எனைத்தானும் நல்லவை கேட்க என்ற நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி இயற்கை நேசிக்க கற்றுத்தரும் இயற்கை இன்பம் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியில் மரங்கள், மலை, பறவைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. இயற்கையை காப்பது எந்த அளவிற்கு மனித வாழ்க்கையின் முக்கியம் என்பதை மிகச் சிறப்பாக எடுத்து கூறும் நிகழ்ச்சி தான் இந்த இயற்கை இன்பம் நிகழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் சூழல் சிந்தனை என்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்றைய உலகின் மிகப்பெரிய தேவையாக உள்ளது என்பதை கோடிட்டு காட்டக்கூடிய நிகழ்ச்சியாகும். பிளாஸ்டிக் மாசு, நீர் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்த நிகழ்ச்சி மக்களை சிந்திக்க வைக்கிறது. இது ஒரு சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைகிறது. அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்ச்சி ஆலய அற்புதங்கள். இந்த நிகழ்ச்சி நம் நாட்டின் ஆன்மீக மரபுகளையும் ஆலய வரலாறுகளையும் அறிமுகப்படுத்துகிறது. இது சுற்றுலா வளர்ச்சிக்கும் பண்பாட்டு பாதுகாப்புக்கும் உதவுகிறது. இளம் தலைமுறைக்கு நம் பாரம்பரியத்தின் பெருமையை உணர்த்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதோடு இன்றைய நேயர்களின் அந்த பாடல்கள் விருப்பம், அந்த பாடல்கள் இல்லாத வானிலை இருக்கவே முடியாது. பாடல்கள் தான் நேயர்களை குதூகலப்படுத்துகிறது. நேயர்களின் மனதை, நேயர்களின் விருப்பமான பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய அந்த நிகழ்ச்சி இசை மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்து. தனிமையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு இனிய துணை. நாம் பயணம் மேற்கொள்ளும் போது பயணத்தில் உள்ளவர்களுக்காக ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி தான் டிரைவ் டைம் பீட்ஸ் என்ற அந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பயண நேரத்தில் ஒலிபரப்பாகும் பாடல்கள், சுறுசுறுப்பான இசைகள் போன்ற பயண சோர்வை குறைக்கிறது. வாகன ஓட்டுநர்களுக்கும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடிய வார்த்தைகளையும் கருத்துக்களையும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி சாலை பாதுகாப்பு போன்ற அறிவுரைகளையும் சேர்த்து வழங்குகிறது. நேயர் விருப்பம் மற்றும் விருந்தினர்கள் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் மக்களின் குரலை மக்களிடம் கொண்டே சேர்க்கிறது. பல்வேறு சமூக பின்னணியில் உள்ளவர்கள் தங்கள் அனுபவங்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகும். இதன் மூலம் சமூக ஒற்றுமையும் வலுப்பெறுகிறது. இன்றைய சூழலில் தொழில்நுட்பம் மிகச் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறோம். அவ்வாறான தொழில்நுட்பங்கள் சமூக பயன்பாட்டிற்கு வரக்கூடிய சூழலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் என்னென்ன மாதிரியான பயன்களையும் தரக்கூடியதாக உள்ளது என்பதை அழகாக எடுத்துரைக்கக்கூடிய கண்ணாடி மாளிகை என்ற நிகழ்ச்சி. தினமும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு மக்கள் தொலைபேசியில் தங்கள் கருத்துக்களை பகிர்கிறார்கள். இதன் மூலம் ஜனநாயக உரிமை, கருத்து சுதந்திரம், சமூக பொறுப்பு ஆகியவை வலுப்பெறுகின்றன. ஒரு நல்ல விவாத கலாச்சாரத்தையும் இந்த நிகழ்ச்சி உருவாக்குகிறது. பெண்களுக்கு பிரத்யேகமான தனியான ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி ஒலிபரப்பு கொண்டிருக்கிறது. சிநேகிதி என்ற பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பெண்களின் உடல்நலம், கல்வி, தொழில் வாய்ப்பு, குடும்ப நலம், சட்ட உரிமைகள் போன்ற பல விஷயங்களை அந்தந்த தளத்தில் உள்ள பிரமுகர்களை, அந்தந்த தளத்தில் உள்ள நிபுணர்களை கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. பெண்கள் முன்னேற்றமே சமூக முன்னேற்றம் என்பதை வலியுறுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த சிநேகிதி நிகழ்ச்சி உள்ளது என்றால் அது மிகையல்ல. அதே போல இசையின் மூலம் மன அமைதியையும் இனிய நினைவுகளையும் தரக்கூடிய நிகழ்ச்சி வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. பழைய பாடல்கள் மூலம் நம் இசை மரபை இந்த நிகழ்ச்சியை பாதுகாக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்மளுடைய பாரம்பரிய இசை வலிமையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது இந்த வசந்த கானங்கள் என்ற நிகழ்ச்சி. இசை வழியாக மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும், அது மென்மையான பாடல்கள் மூலம் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய வேலையையும் செய்யக்கூடிய நிகழ்ச்சி. விடுகதை, எண் விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு போன்ற பல்வேறு கருத்துக்களை அடங்கிய ஒரு தொகுப்பை இந்த நிகழ்ச்சி தருகிறது. சிந்தனை திறனை வளர்க்கக்கூடிய விதத்திலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்க்கும் அறிவுபூர்வமான ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான் மாலை நேரத்திலே மாலை நேர சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தரும் நிகழ்ச்சியாக மாலை தென்றல் என்ற நிகழ்ச்சி இருக்கிறது. இவ்விளக்கேற்றும் வேலை மாலை நேர ஆன்மீக நிகழ்ச்சியாகும்.

0: மன அமைதி, நல்ல எண்ணங்கள், குடும்ப ஒற்றுமை போன்றவற்றை ஊக்குவிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக விளக்கேற்றும் வேலை என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. விவசாயிகள் எல்லாம் தங்கள் நிலத்தில் அந்த நிலத்திலே எவ்வாறெல்லாம் பயிரிட வேண்டும், அல்லது பயிரிடப்பட்ட பயிர்களை பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பது எப்படி, அல்லது அதற்கு ஊட்டச்சத்து தருவது எப்படி, அந்த நிகழ்ச்சியின் பெயர்தான் உழவர் உலகம் என்ற நிகழ்ச்சி. புதிய விவசாய முறைகள், விதைகள், சந்தை நிலவரம், அரசு திட்டங்கள் போன்றவை குறித்து தகவல்கள் தருகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி விவசாயியின் உற்ற நண்பனாக செயல்படுகிறது என்றால் அது மிகையல்ல. குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி குழந்தைகளின் கற்பனை திறன், அறிவு, நல்ல பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை வளர்க்கும் நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டு இருக்கிறது. இதன் மூலம் கதை, பாடல், சிறுவர் உரையாடல் போன்ற பல்வேறு செயல்கள் மூலம் நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு ஆன நிகழ்ச்சியாக அது ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இரவு நேரத்திலே ஒலிபரப்பக்கூடிய இனிய பழைய பாடல்கள், சகா வரம் பெற்ற பழைய பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமது பழங்கால திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டே நமது அன்றைய பொழுதை நிறைவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி. தமிழ் திரைப்பட இசை வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. ஆக நேயர்களே, 90 ஆண்டுகளாக இது ஆகாசவாணி ரேடியோ செய்திருப்பது வெறும் ஒலிபரப்பு சேவை அல்ல, அது ஒரு சமூக சேவை. ஆசிரியராகவும், வழிகாட்டியாகவும், தோழனாகவும், கலாச்சார காவலராகவும் அது செயல்பட்டு வருகிறது. தொலைக்காட்சி வந்தது, இணையம் வந்தது, சமூக ஊடகங்கள் வந்தன. ஆனால் இன்னும் மக்களின் மனதில் உயிரோடு இருக்கும் ஊடகம் ஆகாசவாணி வானொலி என்றால் அது மிகையல்ல. ஏனெனில் வானொலி பேசுவதில்லை, அது நேயர்களின் மனங்களோடு உரையாடுகிறது. இந்த 90 ஆண்டு கால பயணத்தில் ஆகாசவாணி தொடர்ந்து மக்களுக்கான சேவை செய்து அறிவும் ஒலியும் பரப்பப்பட்டும் மிகச்சிறந்த சேவையை மேம்படுத்திக் கொண்டும் தனது பயணத்தை தொடர வேண்டும் என்று இந்த தருணத்திலே வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகாசவாணி தனது 90 ஆண்டு கால பயணத்தில் அதை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90
2: வழிகாட்டும் வானொலி
1: சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் பிற்பகல் 2:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். மனம் துள்ளும் இசை துவளாக வருகிறது துள்ளல் தாளம். பாடல்களை வழங்க நான் உங்களோடு அபிராமி.

நேரம் பிற்பகல் 2:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது துள்ளல் தாளம். இசையோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை, அடுத்த பாடல் இதோ.

0: மதுரையில் கிரீன் ஃபேம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 முதல் மாலை 6 வரை அனுமதி இலவசம்.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நேரம் பிற்பகல் 2:41 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது இசை துவளாக துள்ளல் தாளம். அடுத்த பாடல் இதோ இசைக்க காத்திருக்கிறது மஜ்னு திரைப்படத்திற்காக. கேட்ட இணைந்திருங்கள் நேர்களே. கோவில் திரைப்படத்திற்காக பாடல் இதோ.

0: மதுரையில் கிரீன் ஃபேம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 முதல் மாலை 6 வரை அனுமதி இலவசம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.1.

என்பது கேட்டுட்டு இருக்கீங்க மனம் துள்ளும் இசை துவளாக துள்ளல் தாளம். இசைக்கு காத்திருக்கிறது அடுத்த பாடல். மஜ்னு திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

0: எல்லாம் சொடக்கு போடுது.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது துள்ளல் தாளம். இனி நாம் கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. புதுச்சேரியில் 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் மதுரை மற்றும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்திலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர், திருநெல்வேலி

0: நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, மதுரை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கடலூர், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்து தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை, வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள், அந்தமான் கடற்பரப்பு, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் 16ஆம் தேதி முதல் தொடங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. அத்துடன் தொடர்புடைய 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தேனி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை கோயம்புத்தூர், நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 16ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 17ஆம் தேதி அன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு நிலவும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிறுதானியங்களுக்கான வரவேற்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்புப் படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இது கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நடப்பு மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 9 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உளவுத்துறை DIG டாக்டர் தர்மராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக விவகாரத்தில் 4ஆம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும் இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுபீர், ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி, அஷ்மிதா சாலிஹா ஆகியோர் காலிறுதி

முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3:03. நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம் மெல்லிய ராகங்களை கொண்ட மெல்ல வரும் பாட்டு. மனதை வருடும் மெல்லிய ராகங்களை வழங்க காத்திருக்கிறேன் நான் தமிழ்ச்செல்வி. பாடல் கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு
2: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மெலோடி ராகத்தை அள்ளி தெளிக்கும் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 3:10 நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைச்சு, சாரதி வரிகள் எழுதி, சூரத் சந்தோஷ், சின்மயி ஸ்ரீபடா குரல் கொடுத்திருக்காங்க. சிறை திரைப்படுத்திருக்காங்க.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

எட்டத்திற்கும் இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:16 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் சாய் அபியங்கர் இசையமைச்சு, அதேஷ் கிருஷ்ணா வரிகள் எழுதி, சாய் அபியங்கர் ஜொனிதா காந்தி குரல் கொடுத்திருக்காங்க டியூட் திரைப்படத்திற்காக.

மதுரையில் கிரீன் ஃபார்ம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 தேதி சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி இலவசம்.

எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கீங்க மெல்ல வரும் பாட்டு. பாடல் கேட்கலாம். சித்துக்குமார் இசையமைச்சு, விக்னேஷ் ராமகிருஷ்ணா வரிகள் எழுதி, சின்மயி ஸ்ரீபடா, ஆனந்த் அரவிந்தாக்ஷன் குரல் கொடுத்திருக்காங்க. ஆரோமலை திரைப்படுத்திருக்காங்க.

மெல்லிசை ராகங்களாய் கேட்டுட்டு இருக்கீங்க மெல்ல வரும் பாட்டு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சு குரல் கொடுத்து மஷூக் ரஹ்மான் வரிகள் எழுதியிருக்காங்க தேரே இஸ்க்மென் திரைப்படத்திற்காக.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: மெல்லிசை ராகங்களால் மனதை வருடும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30
1: இசையமுதம். அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதிய மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மனதிற்கு இனிமையை சேர்க்கும் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வாழை திரைப்படத்திலிருந்து

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மெலோடி ராகங்களை கேட்டுட்ருக்கீங்க. மெல்ல வரும் பாட்டு தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 3:53 நேர்களின் கவனத்திற்கு இன்று மாலை 4 மணிக்கு அதிரடியான ஆட்டக்களம் நிகழ்ச்சி வலம் வர காத்திருக்கு. புத்தம் புதுமையான விளையாட்டுகளுடன் நேர்கள் அளிக்க வேண்டிய எண்கள் 25-30-170 அறிமுக நேர்களும் 25-30-171 மற்ற அனைத்து நேர்களும் அழைக்கலாம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் 3BHK திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீ கேட்க இருக்கீங்க ஆட்டக்கலம். இன்றைக்கி ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 04-52-25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்ணை அழைக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் ரொம்ப சுவாரஸ்யமான விளையாட்டை தான் விளையாட இருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியை விளையாட நான் முத்துக்கருப்பன் மற்றும்
1: அபிராமி. வணக்கம் நேர்களே.
0: வணக்கம். இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போகலான்னு இருக்கோம். எப்படின்னா நம்ம வந்து அந்தாட்சரி விளையாடி இருப்போம், எல்லோரும் விளையாண்டுருப்பாங்க. எப்படின்னா பாட்டு பாடி, பாட்டுக்கு பாட்டு அந்த மாதிரி விளையாண்டுருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம அதே மாதிரி நம்ம வார்த்தை விளையாட்டு விளையாட போகிறோம். அந்தாட்சரி இல்லாமல் இது பேர் என்னென்னா அதே தான் ரிப்பீட்டு. அதாவது எப்படி நான் அந்தாட்சரினா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து
1: இப்போ வந்து நான் உதாரணம் சொல்கிறேன். நான் வண்ணம் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, வண்ணம் அது எந்த எழுத்தில் முடியுது அப்படின்னா இம் அப்படிங்கிற எழுத்தில் முடியுது. ஸோ நான் அதை வந்து மா அப்படின்னு எடுத்துக்கலாம். மகிழ்ச்சி, அடுத்து சி அப்படிங்கிற வார்த்தையில் முடியுதா, சிந்து நதி, தி அப்படிங்கிற வார்த்தையில் முடியுது, திருநெல்வேலி மாடுங்கிற வார்த்தை வந்திருக்கா, அப்ப டூக்கு டங்ஸ்டன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம்.
0: அதுல டாடா டிடி டூலு அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் சொல்லலாம். இப்போ ஒரு விளம்பரம் இடைவேளை. நேரம் மாலை 4:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் ஜில்லனு ஒரு ஏசி மேலா.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம வசந்தன் கோ விளங்கும் ஆட்டக்களம் கேட்டுட்டு இருக்கிறோம் நேர்களே. முதலாவது

0: அழகாக நிகழ்ச்சியில் வந்து
1: இந்த பங்கு பெற
0: இருக்கிற நேரை சந்திச்சிடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: யாரு
1: சொல்வது? யார், எங்க இருந்து?
2: ராமமூர்த்தி
1: பேசுறீங்க. நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? சரி, இப்ப விளையாட தயாரா இருக்கீங்க அப்படித்தானே?
2: கண்டிப்பா.
1: அதாவது இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து 10 வார்த்தைகள் சொல்லணும் இந்த ரிப்பீட்டுன்ற வார்த்தை கேம்ல. அது வந்து அந்தாட்சரி மாதிரி. அப்ப நீங்க வந்து 10 வார்த்தை வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுப்போம். அந்த டைமுக்குள்ள நீங்க சொல்லணும். அப்படி இல்லைன்னா அடுத்த நேரம் நமக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். ஓகேங்களா?
3: வேணா அழுதுருவேன்.
1: என்ன, ஆரம்பிக்கவே இல்லையே.
0: பத்தே வார்த்தை தான், ஒரு 10 செகண்ட் டைம்னு வச்சுக்கோங்களேன். டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடலாம்.
1: சரி, முயற்சி பண்ணலாமா?
0: என்ன சொல்றீங்க?
1: 10 வார்த்தைகள் கண்டிப்பா சொல்லணும். 10 செகண்ட்ல 10 வார்த்தைகள் இல்ல, 10 வார்த்தைகள் நீங்க சொல்லணும். அது வந்து நீங்க வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அடுத்து கேப்படக்கூடாது, யோசிக்க கூடாது, யோசிக்காம சொல்லணும். ஏன்னா தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு, அதனால. இப்ப உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை மதுரை. அடுத்த வார்த்தை மாலை ஆரம்பிச்சிருக்கு. என்ன
0: சொன்னீங்க? அடுத்து
1: மா, இம்மில் முடிஞ்சிருக்கிறப்ப மாமா மீமி அப்படி சொல்லணும்.
2: மதுரம்.
1: மதுரம். மறுபடியும் மாலை முடிஞ்சிருக்கு. மகர வரிசை.
2: மத்தளம்.
1: மத்தளம். மறுபடியும் மகரம்.
2: மிகை.
1: மிகை. காக்கா கிக்கி. கை. காலை. அது மறுபடியும் கருவி சொல்லுங்க. காலை.
2: கழுத்து.
1: தாத்தா தீத்தி.
2: துறவி.
1: துறவி. வீல முடிஞ்சிருக்கு. வா வா விவி.
2: விழி.
1: விழி. விழியில முடிஞ்சிருக்கு. லாலா லீலி.
0: சூப்பர் சூப்பர்.
1: இல்லை, லாலா லீல லகரம்லாம் இருக்கே வார்த்தைகள்லாம். யோசிங்க, நீங்க தான் யோசிக்கணும்.
2: லுகரம்.
1: லுகரம். ஏன்னா லகரம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இம்மில் முடிஞ்சிருக்குல்ல, ஸோ மாமா மீமியில் தான் நீங்கள் சொல்லணும்.
2: இல்லை, லுகரம் நீங்கள் லகரம் நீங்கள் சொன்னதுனால லுகரம் மாற்றிக்கிட்டேன்.
1: ஆ, ஓகே ஓகே.
0: சரி, அடுத்து
2: மகரம்.
1: மகரம்.
0: ம்,
1: இன்னும் இரண்டு வார்த்தைகள்.
0: அடுத்து கும்பம். மீனம்ன்றவர்.
2: மேலை.
1: மேலை. லை. லாலா லீலி.
2: லயம்.
1: லயம். அருமையாக சொன்னீங்க, வெற்றி பெற்றீங்கன்னு உங்களுக்கு சொல்லலாம். சரி, நிகழ்ச்சியில் அருமையாக விளாண்டீங்க, வெற்றி பெற்ற அமைக்க நன்றி. இப்போ ஒரு விளம்பர இடைவேளை.
4: ஏனா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: சரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டிருக்கீங்க வசந்தன் கோவ் வழங்கும் ஆட்டக்கலம். ஸோ இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் வந்து ரிப்பீட்டு அப்படின்னு விளாண்டுட்ருக்கோம். ரிப்பீட்டு அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா நிகழ்ச்சி கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நீங்கள் அடுத்தடுத்து சொல்லணும். நாங்கள் ஒரு வார்த்தை கொடுப்போம், அந்த வார்த்தையில் முடியக்கூடிய எழுத்தை வச்சு அந்த வார்த்தையை நீங்கள் 10 வார்த்தை சொல்லணும். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே.
5: இப்போ நம்ம ரொம்ப அருமையாக விளையாண்டாங்க. அடுத்து வரக்கூடிய நேர் வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
6: வணக்கம் ஐயா, காசி மாயன் குடிப்பையா.
4: வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி விளையாட
6: தயாரா இருக்கீங்களா?
4: ஆமா. சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து தம்பி. ஆமா, பாப்பா பிபி.
6: பிச்சை மணி.
4: பிச்சை மணி. நீ. நானா.
6: நீங்கள்.
4: நீங்கள். இல்ல இல்ல, முடிஞ்சிருக்கு. லாலா லிலி. நீங்க லால சொல்லுங்க. உங்களுக்கு என்ன லால என்ன வார்த்தை தெரியுமா சொல்லுங்க.
6: லப்பர் பந்து.
4: லப்பர் பந்து. தூ.
6: துன்பம்.
4: துன்பம். மாலை முடிஞ்சிருக்கு.
6: மாயன்.
4: மாயன். உங்க பேர்
5: வந்து. உங்க பேரேவா?

0: இன்னு
1: ஆமா
0: இன்னுல உங்களுக்கு தெரிஞ்ச நானா நீ அதுல என்ன சொல்லுங்க?
1: இன்னன்னா நீங்க இது நீண்ட தூரம்
0: நீண்ட தூரம் மறுபடியும் இம்முல முடிஞ்சிருக்கு.
1: இம்முல முடிஞ்சிருக்கா? மாயா அது மாதுளை மாதுளை
0: மாதுளை லா. லால சொல்லுங்க. லை லாலா
1: லை லையா லைலா
0: லைலா
2: அப்புறம் மஜ்னு
0: லைலா. மறுபடியும் லாலே முடிஞ்சிருக்கு சொல்லுங்க.
1: லாலே முடிஞ்சிருக்கா? லாவண்யா
0: லாவண்யா.
2: அடுத்தியா
1: யானா? யார் நீ?
0: யார் நீ? நீ
1: நீதா? நீங்கள்
0: நீங்கள் சொல்லிட்டீங்க,
2: நீங்கள் சொல்லிட்டீங்க.
1: நீடூடி வாழ்க.
0: நீடூடி வாழ்க. கால சொல்லுங்க. வெற்றி பெற்றீங்க சொல்லி நிகழ்ச்சியில.
2: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது
0: வசந்தன் கோவலகம் ஆட்டக்கலம்.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் என்ன விளையாடிட்டு இருக்கும் அப்படின்னா ரிப்பீட்டு. ஆனால் ரிப்பீட்டு வந்து நீங்கள் என்ன ரிப்பீட்டாக அதே வார்த்தையை சொல்லக்கூடாது. நாங்கள் சொல்கிற வார்த்தையில் இருக்க முடியக்கூடிய எழுத்தை வந்து சொல்லணும். இப்போ நம்ம கூட ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் விளையாட வந்திருக்க நேர் சிந்திச்சலாம் வருக. வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் சார். ஆனந்தகுமார்.
0: ஆனந்தகுமார் மீனாட்சியம்மன் கோவில். மீனாட்சியம்மன் கோவில் இருந்து பேசுறீங்களா? உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா? நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க அப்படிதானே? சரி, உங்களுக்கான வார்த்தை அம்மா.
4: அம்மா. அடுத்து மாவிலை.
0: மாவிலை.
4: மாவிலை
0: லைல முடிஞ்சிருக்கு. லா.
4: லா. அது வந்து லட்டு.
0: லட்டு. டு.
4: லட்டு. லாம் லட்டு. அது தூள முடியல. டூ முடியல. டும் டும் டும் டும்
0: டும் டும் டும் டும். அப்படி ஒரு வார்த்தை இருக்கா?
2: சரி எடுத்துக்கலாம்.
0: சரி எடுத்துக்கிறோம் உங்களுக்காக. டும் டும். இம்மல முடிஞ்சிருக்கு.
4: இம்மல. அது இம்மல முடியுது சார். இம்மல முடியுது. அதனால மறுபடியும் வந்து மன்னிப்பு.
0: மன்னிச்சிருங்க.
4: பூல முடியுது. பூல முடியுதால புனர் ஜென்மம்.
0: புனர் ஜென்மம். இம்மு மறுபடியும்.
2: அந்த மாதிரி சொல்லலாம்.
4: முடியுது.
0: நின்றார்கள். லவங்கம். மறுபடியும் ஒரு வார்த்தை
4: மகோத்சவம்.
2: மகோத்சவம்.
0: பத்து வார்த்தை சொல்லிட்டீங்க. என்ன சொல்றீங்களா இல்ல வெற்றி பெற்ற உங்க சொல்லிடலாமா?
5: அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன்.
0: சரி, நீங்க நிகழ்ச்சியில வெற்றி பெற்றேன்னு சொல்லிட்டு அடுத்த நேயருக்கான வாய்ப்பு கொடுத்துடலாமா?
2: நன்றி நன்றி
0: நன்றி. இணைப்பு நன்றி.
2: பரவாயில்ல, நல்ல முயற்சி, அருமையா.
0: நல்ல முயற்சின்ற காட்டிலையும் நிகழ்ச்சி டக்குன்னு வந்து போய் சேர்ந்துருச்சு. அதனால நிறைய பேர் வந்து ஆர்வமாக விளையாட வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை வசந்தன் கோ வழங்கும்
2: ஆட்டக்கலம். தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம் நேர்களே.

நேரம் மாலை 4:18. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லு 100 AC மேலா.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி
5: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
6: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
5: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
7: மதுரையில் கிரீன் ஃபார்ம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 சனிக்கிழமை, இடம் காந்தி மியூசியம், காலை 10 முதல் மாலை 6 வரை, அனுமதி இலவசம்.
8: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது வசந்த் & கோ வழங்கும் ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் இன்னைக்கு ரிப்பீட்டு விளையாண்டுட்ருக்குறோம். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நேயர்கள் எல்லாரும் விறுவிறுன்னு ஆன்சர் சொல்கிறது தான்.
9: அதை விட முக்கியம் என்னென்னா, நிகழ்ச்சி சக்குன்னு புரிஞ்சிருச்சு.
8: ஆமாம், இல்லைன்னா புரிய வைக்க நம்ம ஒரு கேம் விளையாட வேண்டியிருக்கும் இல்லையா? டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, அடுத்து வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
9: வணக்கம்.
10: வணக்கம் மேம். வணக்கம் சார். மதுரை மாவட்டத்துல இருந்து, குளமங்கலத்துல இருந்து ரம்யா
8: பேசுறீங்க.
9: குளமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறீங்க? ஏன் இவ்வளவு சோகமா பேசுறீங்க? நல்லா ஜாலியா பேசலாமே.
10: நல்லா பேசுறீங்க சார்.
9: ஜாலியா ஜாலியா பேசலாம். ஓகே, அப்ப நிகழ்ச்சி வந்து நீ கேட்டுட்டு இருக்கீங்க, சுவாரஸ்யமா விளையாட போறோம்
10: அப்படித்தானே?
9: தயாரா இருக்கீங்க அப்படித்தானே?
8: சாப்பிட்டீங்களா?
10: நான்
8: சாப்பிடவே இல்லை. நானே இவ்வளவு சத்தமா பேசுறேங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
9: சரி, ரைட், ஓகே. உங்களுக்காக வார்த்தை கொடுத்துடலாமா?
10: உங்களுக்கான
9: வார்த்தை
8: சோளம்.
9: சோளம். சோளம். சோளம்.
10: மரகதம்.
9: மரகதம். மத்தளம்.
8: மரகதம்.
9: மங்களம்.
8: மங்களம்.
10: மகிழ்ச்சி.
8: மகிழ்ச்சி.
10: சீற்றம்.
9: சீற்றம்.
10: மாணிக்கம்.
9: மறுபடியும்
10: மாயம்.
9: மாயம். இன்னும் 2 வார்த்தைகள். மாயம்ல சொல்லி முடிச்சிருக்கீங்க. மாயாஜாலம்.
8: மாயாஜாலம்.
9: மாங்கல்யம்.
8: மாங்கல்யம்.
9: நீங்க 10 வார்த்தை சொல்லிட்டீங்க, என்ன வார்த்தை சொல்ல ட்ரை பண்றீங்களா? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் வசந்த் & கோ வழங்கும் ஆட்டக்களம். சரி, ஆட்டக்கள நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கூட விளையாட இருக்க நேரம் சந்திச்சிடலாமா?
8: சந்திச்சிடலாமே. வருக. வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம ஆட்டக்களம் கேட்டுட்ருக்குறோம். இந்த வசந்த் & கோ வழங்கும் ஆட்டக்களத்தில் இன்றைக்கி நம்ம என்ன விளையாண்டுட்ருக்குறோம்?
9: ரிப்பீட்டு அப்படின்னு இருக்கோம். ரிப்பீட்னா அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையை வந்து நீங்கள்
8: முடிகிற எழுத்தை வச்சு
9: அந்த வார்த்தையை நீங்கள் அடுத்து தொடங்கணும். அடுத்தடுத்து எந்த வார்த்தை முடியுதோ அதை வச்சு நீங்கள் தொடங்கணும். ஸோ அப்போ நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25, 30, 170 அறிமுக நேர்களும், 25, 30, 172 மற்ற அனைத்து நேர்களும் 0452 என்கிற மதுரையின் முன்னெடுப்பை தொட்டு.
8: இப்போ வந்திருக்கிற நேயர் வருக. வணக்கம்.
11: வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
9: சாத்தன்குடியிலிருந்து முருகன் பேசுறீங்க. சரி, உங்களுக்கு
8: உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
11: சொல்லலாம்.
9: உங்களுக்கான வார்த்தை விடை. விடை.
11: சொல்லுங்க.
9: அது எந்த லாவா இருந்தாலும் சரி.
8: லால தான் சொல்லணும். லால தான் சொல்லணும்.
11: லாபம்.
8: லாபம். சூப்பர்.
11: மரம்.
8: மரம்.

0: மறுபடி மாலை முடிஞ்சிருக்கு.
1: மஞ்சள் மஞ்சள் திருத்தமா?
0: மாலை
1: மகரம்
0: மகரம்
2: மகரம். எத்தனை பேரு அடுத்த கும்பமா?
0: மகரம் மாலை முடிஞ்சிருக்கு. மறுபடியும் இன்னும் மூன்று வார்த்தைகள். மத்தளம்
2: மத்தளம்.
0: மறுபடியும் மாலை முடிஞ்சிருக்கு.
2: நன்றி. அருமையா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க. வசந்த் அண்ட் கோ வழங்கும்
2: ஆட்டக்களம்.
0: ஆட்டக்களம் இன்றைக்கி என்ன விளாண்டுருக்கோம்னா ரிப்பீட்டு அப்படின்னு விளாண்டுட்டு இருக்கோம். ரிப்பீட்டில் வந்து வார்த்தை விளையாட்டு விளாண்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்க நேரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் இருந்து வருவோம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
3: ஆங்கில
0: வார்த்தை சொல்றீங்களே.
2: தமிழ் வார்த்தை இல்லதான், பரவாயில்ல.
3: பாக்கியவதி.
2: பாக்கியவதி.
3: தில்லுமுள்ளு.
0: தில்லுமுள்ளு.
3: லவகுசா.
0: லவகுசா அப்படின்னு
2: படம் பேரு.
3: கடைசியில சால முடிஞ்சிருக்கா. சாமி.
2: அதுவும் படம் பேரு.
3: நீல முடிஞ்சிருக்கா. மாமா.
2: மாலை முடிஞ்சிருக்கு. அடுத்து மாமன் மகள். இல்லுல முடிஞ்சிருக்கு. இல்லுல ஸ்டார்ட் பண்ணணும். லால ஸ்டார்ட் பண்ணணும்.
3: லட்சுமி. லட்சுமி.
2: லட்சுமி.
3: மிட்டாமராசு.
0: மிட்டாமராசு.
2: அதுவும் படம் பேரு. நல்லது. மகிழ்ச்சிமா, நீங்க அதை தாண்டி போயிட்டீங்க ஐயா.
0: சரி, பத்து வார்த்தைகள் சொல்லிட்டு நீங்க வெற்றி பட்டீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில ஒரு பாடலை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாம்.

0: நேரம் மாலை 4:30. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் ஆட்டக்களம் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன விளையாடிட்டுருக்கோம்
4: அப்படின்னா
0: ரிப்பீட்டு அப்படின்ற வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுருக்கோம். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் அழைக்கலாம். 0452 என்கிற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டுருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் இப்போ விளையாட நம்ம கூட இணைஞ்சிருக்க நேரம் சந்திச்சிடலாம் பாருங்க. வணக்கம். காரைக்குடிலிருந்து
5: சாமிநாதன்
0: பேசுகிறேன். நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க அப்படின்னு
5: நினைக்கிறேன்.
0: நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க அப்படிதானே? அப்போ நீங்கள் டைரெக்டாக விளையாட போயிடலாம்
5: அப்படிதானே?
0: சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா? உங்களுக்கான வார்த்தை வருக.
6: வருக வருக வருக.
5: ராசிபுரம்
0: மங்களபுரம்
5: மாங்காடு
0: நிகழ்ச்சியில பங்கு பெற அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களை சந்திச்சிடலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை கேட்டுருக்கீங்க. ஆட்டக்கலம் ஆட்டக்கலத்தில் நீங்கள் என்ன விளையாண்டுருக்கோம் அப்படின்னா ரிப்பீட்டு அப்படிதான் விளாண்டுருக்கோம். ஸோ இப்போ நான் கூட இணைஞ்சிருக்கேன் நேர் செஞ்சலாம் வருக. வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்வது யார் எங்கேருந்து? நீங்கள் பேசுறது சரியாக கேட்கலையே.
1: குட்டி பசங்களா? குட்டி பசங்க பட்டாமூச்சி நிகழ்ச்சியில் தானே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்.
0: பரவாயில்ல, இதில் வரலாம். சொல்லுங்கள், நீங்கள் யார், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன? ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க? சரி, ஓகே, இணைப்பு சரியா இல்லை, வேற யாரும்
1: நான் சொன்னதை கேட்டு என்ன பண்ணிட்டாங்க, பட்டாம்பூச்சிகள் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு.
0: 8 மணிக்கு பட்டாம்பூச்சிகள், 8:05 இருக்கு பட்டாம்பூச்சிகள் வந்து குழந்தைகள் வந்து பங்கு பெறலாம். சரி, இப்போ நம்ம கூட ஆட்டக்களத்தில் பங்கு பெற நேரம் சிந்திச்சிடலாம் வருக. வணக்கம்
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்வது யார் எங்க இருந்து? உங்க வாய்ஸ் பிரைட்டா இருக்கு.
2: பக்கத்துல இருக்க ஐயா மேடத்துக்கும் வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்துன்னு சொல்லவே இல்ல.
0: சொல்லுவீங்க அப்போ இணைப்பில் இருக்கீங்களா? அப்படிதான் சொன்னாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா நாங்க தான் ரிப்பீட் வச்சா நீங்களே
1: கொடுக்குறீங்களே.
2: என்ன வார்த்தையை சொல்லணும் சொல்லுங்க, சொல்றேன்.
1: அதாவது
0: நண்பன் ஆரம்பிச்சோம், நீங்க நில்லுன்னு ஆரம்பிச்சீங்க, அடுத்து இல்லுல வந்து லவகுஜான்னு சொன்னீங்க, சால சொல்லணும், நீ அதுக்குள்ள நீங்க ஜக்குன்றீங்க. ஜா வந்து அது வந்து
1: லவகுஜா இல்ல, லவகுசா. இப்ப சால சொல்லுங்க.
0: டாடா டிடி 22
2: டம்ளர்
0: டம்ளர்.
1: ரெண்டாவது அவருது டம்ளர்.
0: கூலம்
1: இம்மல தானே முடிஞ்சிருக்கு. மாலை சொல்லுங்க. ஆமா,
2: மகுடம்
1: மங்களம்.
0: சரி, நீங்க 10 வார்த்தை சொல்லிட்டீங்க,
1: மங்களம் பாடிட்டீங்க,
0: நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அப்படி நாங்க சொல்றோம்.
1: நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. அடுத்து வரக்கூடிய நேரம் சந்திச்சிடலாம். ரொம்ப விறுவிறுன்னு போகுது.
0: விறுவிறுன்னு அவங்களும் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வச்சுருக்க விளையாட்டு பேர் ரிப்பீட்டு. ரிப்பீட் வார்த்தை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கூட ரிப்பீட் விளையாட காத்திருக்க நேரம் சந்திச்சலாம் பாருங்க. வணக்கம்
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்வது யார் எங்கேருந்து?
3: மதுரையிலேருந்து ஐஸ்வர்யா பேசுகிறேன்.
0: மதுரையிலேருந்து ஐஸ்வர்யா பேசுகிறீங்க. ஸோ நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க நினைக்கிறோம். உங்களுக்கான வார்த்தைக்கு பேரலாமா நேரடியாக?
3: போயிடலாம்.
0: நிகழ்ச்சி விளையாட தயாராக இருக்கீங்க அப்படி தானே? உங்களுக்கான வார்த்தை குழம்பு.

0: விளையாட்டு பேர் ரிப்பீட்டு. ரிப்பீட் வார்த்தை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம கூட ரிப்பீட் விளையாட காத்திருக்க நேர செஞ்சலாம் பாருங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து? மதுரையிலிருந்து ஐஸ்வர்யா பேசுறீங்க. ஸோ நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க நினைக்கிறோம். உங்களுக்கான வார்த்தைக்கு பேரலாமா நேரடியா? நிகழ்ச்சி விளையாட தயாரா இருக்கீங்க அப்படிதானே? உங்களுக்கான வார்த்தை குழம்பு. புன்னகை. மகிழ்ச்சி.
1: சிறியது.
0: துள்ளல்.
1: லட்சியம்.
2: லட்சியம்.
1: மணமகன்.
2: மணமகன்.
1: மணமகன் நன்றி.
0: நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த நேயரை சந்திச்சிருக்கோம். அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து? சரி, ஓகே. நீங்கள் வந்து டைரெக்டாக நம்ம விளையாட போயிடலாம். உங்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா? உங்களுக்கான வார்த்தை மீன்.
3: மீன்.
0: நண்டு.
2: நண்டு.
0: டாடா டி டி டூ டூ.
3: டப்பா.
0: டப்பா. இதோட மூணாவது தடவை டப்பா.
4: வேணா அழுதுருவே.
0: அப்படிதான் போய்கிட்டு இருக்கு.
2: பாட்டு. பாப்பா பாடும் பாட்டு. அடுத்து
3: மறுபடியும்
0: டாடா. டாடா எங்களுக்கு சொல்றீங்களா?
4: ஐயோ, அப்படி சொன்னவே இல்லையே.
0: அப்படியா?
2: டமாரம். ஆக்சுவலாக டமாரம்னு ஒரு வார்த்தை இருக்கு
0: சொல்றாங்க. டமாரம் இம்மில் முடிஞ்சிருக்கு. மாமா மீமி மும்மும்.
3: மஞ்சள்.
0: மஞ்சள்.
3: லக்கிமேன்.
0: லஹிலனா?
3: லக்கிமேன்.
0: லக்கிமேன்.
2: லக்கிமேன்.
0: அது ஆங்கில வார்த்தை இல்லையா? நீங்கள் படம் பேர்னு சொல்லி சொல்லிக்கிறீங்க அதானே?
3: படம் பேருன்னு
0: சரி, ரைட், ஓகே. அடுத்து லக்கிமேன் இன்னில் முடிஞ்சிருக்கு.
3: நாடு.
2: நாடு. நாடு. அடி. நாடு.
3: மறுபடியும்
0: உங்களுக்கான நேரம் போய்கிட்டே இருக்கு.
4: அம்மா உனக்கு பெண்ணா?
0: எனக்கு
2: ஆன்சர் வேணும்.
0: ஆமா, அதேதான்.
3: டில்லி.
0: டில்லி.
2: டில்லி.
0: அருமை. நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு. லீ.
3: லட்டு.
0: லட்டு கொடுத்துட்டீங்க எங்களுக்கு. நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி இணைப்பில் இருந்து விடுபடுறாங்க.
2: நன்றி. நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ரொம்ப அருமையாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லா நேயர்களுமே. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனை தொடர்ந்து ஒரு பாடலோடு வரலாம் மீண்டும்.
5: மதுரையில் கிரீன் ஃபிலிம்ஸ் நடத்தும் மாபெரும் 9வது ஆரோக்கிய சந்தை சிறுதானிய உணவுப் பொருட்கள் திருவிழா நாள் மே 16 தேதி சனிக்கிழமை இடம் காந்தி மியூசியம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அனுமதி இலவசம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் மாலை 4:43, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே.
5: இன்னைக்கு ஆட்டக்களம் நீச்சல என்ன விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா, நேர்கள் இதுவரை கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்களம் இன்னைக்கு ரிப்பீட்டு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வார்த்தை அடுத்தடுத்து அதே வார்த்தை திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும், அதுதான் ரிப்பீட்டு. ஸோ நிகழ்ச்சியில் நம்ம கூட விளையாட வந்திருக்க நேரம் சந்திச்சிடலாம் பாருங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம் செல்வது யார், எங்கிருந்து?
6: ராஜகுமாரி, புதூர்.
5: ராஜகுமாரியிலேருந்து புதூர்லேருந்து பேசுகிறீங்களா?
4: ராஜகுமாரி புதூர்லேருந்து பேசுகிறீங்களா?
5: சரி, ஓகே. சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? விளையாட தயாராக இருக்கீங்களா? அப்படியா,
6: தயாராக இருக்கேன்.
5: ரைட், ஓகே. உங்களுக்கான வார்த்தை மேகம்.
6: மேகம். மலை.
5: மலை.
4: மனிதன்
5: வெற்றி பெற்றோம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
4: அதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன்,
5: சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்லுங்க.
4: சரி, முயற்சி பண்ணலாம்.
5: கண்டிப்பா.
4: தந்தம்.
5: தந்தம். இம்ல முடிஞ்சிருக்கு மகிழ்ச்சி, சீல முடிஞ்சிருக்கு சிறப்பு, பூல முடிஞ்சிருக்கு புன்னகை, கையில முடிஞ்சிருக்கு காகம், மாலை முடிஞ்சிருக்கு மரம், மறுபடி மாலை முடிஞ்சிருக்கு மதுரை, ரால முடிஞ்சிருக்கு ரம்பம், மறுபடி இம்ல முடிஞ்சிருக்கு. பாத்தீங்களா, மாட்டீங்க.
7: திருப்பி சொல்ற,
5: மாலை முடிஞ்சிருக்கு அதனால மேகம், மேல மறுபடி இம்மல முடிஞ்சிருக்கனால நாங்க மேனு சொல்லுவோம், மறுபடி மாலை முடிஞ்சனால நாங்க மார்ச்னு சொல்லுவோம். இச்சில முடிஞ்ச
7: மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா?
5: இதே ஊர்ல இருந்துக்கிறேன், துபாய்க்கெல்லாம் நான் போல.
4: சரி, அடுத்து வரக்கூடிய நேரம் சந்திச்சிடலாம். நீங்களே சூப்பரா சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு.
5: ஆமா,
4: நேரம் நினைச்சிருப்பாங்க.
8: லைனில் காத்திருக்கவும்.
5: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுருக்கீங்க ஆட்டக்கலம். இன்றைக்கி ஆட்டக்கலமில் என்ன விளையாட்டுருக்கோம்னா ரிப்பீட்டு. நாங்களும் ஒரு தடவை உங்களுக்காண்டி விளையாண்டு காட்டோம். இப்போ நம்ம கூட விளையாட காத்திருக்க நேர சந்திச்சிடலாமா? சந்திக்கலாம்னு பார்க்குறேன், யாரும் வரமாட்டீங்களே. சரி, நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற 25:30 அறிமுக நேர்களும், 25:30 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 0452 என்கிற மதுரையின் முன்னெடுப்பை தொட்டு இப்போ நம்ம கூட விளையாட வந்திருக்க நேர சந்திச்சிடலாம் வருக. வணக்கம். வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
6: உங்களுக்கான
5: வார்த்தை பிரிவு.
7: அப்படிதான்
5: கேக்குறேன்.
4: சட்டம்.
6: சட்டம்.
5: மரம்.
6: மங்களம்.
5: மங்களம்.
9: மஞ்சள்
5: மஞ்சள் இல் லாலா லீலி லூலு லேலே லை
9: வால்
5: என்ன சொன்னீங்க
9: இல்க்கு வருதுல சார் வால்
5: இல்ல லாலா சொல்லணும் நீங்க
10: லாலா சொல்லணும்
5: டிசம்பர்
10: சூப்பர் டிசம்பர் இருல வருது
9: இருல வருது
10: ம் இருதே வருது டிசம்பர் இருதானே பா வருது
9: சார்
5: ரா ரா ரீ ரீ ரூருல சொல்லணும் நீங்க நிகழ்ச்சி கேட்டிங்களா கேட்கலையா நீங்க ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள் ஆட்டக்கலம் இப்ப நம்ம கூட விளையாட வந்திருக்க நேர சிந்திச்சிடலாம் வணக்கம்
11: உள்ளங்களுக்கு
5: மதுரை ஜவஹர்
11: அன்பு சகோதரருக்கும் மாலை வணக்கம்
5: வணக்கம்
10: மாலை வணக்கம் சகோதரருக்கும்
11: நீண்ட இடைவெளிக்கு பின் உங்கள்கிட்ட மிக மகிழ்ச்சி இந்த தருணங்கள்ல
5: சரி நன்றி நம்பி ரொம்ப மகிழ்ச்சி
11: விருப்ப பாடல் கொடுத்தீங்கன்னா எப்பயும் போல என்ன என்கரேஜ்மெண்ட்
5: இல்ல நாங்க எங்களுடைய
10: என்னன்னா
5: நாங்க வந்து நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் நாங்க இதுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் சரி உங்களுக்கு நான் நேரடியா நம்ம விளையாட போயிடலாம் சரிங்களா
11: சரி கொஞ்சம் கேளுங்களேன்
5: உங்களுக்கான வார்த்தைகள் வந்து சேவல்
11: எதிர்பார்த்த
5: முடிஞ்சிருக்கு
11: மகரம்
10: எல்லாரும் மகர ராசியா இருப்பாங்க போல
11: மருதாணி நீலாம்பரி
10: எதிர்பார்க்கல அடுத்து
11: ரிதம் படம் திரைப்படம் ரிதம் மல்லிகை
5: அடுத்த நேர சந்திக்க இருப்போம் இப்போ இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் ஆட்டக்கலம்
10: வருக வணக்கம்
5: வணக்கம் வணக்கம்

0: ஏன்னா ஃபோனை வந்து அவங்ககிட்ட உங்ககிட்ட கொடுத்த மாதிரி இருக்கு. இந்த இந்த இந்த அப்படின்னு
1: நிறுத்திக்கிட்டு இருக்காங்களே.
0: சரி ஓகே, நீங்க நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
1: அற்புதமேரி
0: ரெண்டு
2: வேற வேற போல.
1: நிம்மதி
3: என்னையும் சேர்த்துக்கங்க.
0: நீங்களும் தானே இருக்கீங்க.
2: இருள முடிஞ்சிருக்கு.
1: ரம்பம்
2: ரம்பம்
1: மாமன்னன்
0: பத்து வாரத்தை சொல்லிட்டீங்க. நீங்க வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு இணைப்பில் வந்த நன்றி கூறிட்டு ஒரு பாடலை கேட்டுட்டு மீண்டும் இணைவோம் நேயர்களே. இணைஞ்சிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்களம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில நம்ம என்ன விளையாண்டோம்?
1: என்ன விளையாண்டோம்? இத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கலங்க.
0: இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன விளையாண்டோம் அப்படின்னு நம்ம கேட்கும் போதே நீங்க தெரிஞ்சுக்கணும், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு.
1: ஆமா,
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது ஆட்டக்கலம். நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த மற்றும் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்
1: மற்றும் அபிராமி. நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். பேரிடர் மீட்புப் படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. தமிழக அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நடப்பு மாதத்திற்கான மகளிர் உதவித்தொகை உரிமைத்தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 9 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உளவுத்துறை DIGயாக டாக்டர் தர்மராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக விவகாரத்தில் 4ம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும் இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதிய மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டிருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் வெள்ளை ரோஜா திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க. மாலைத்தன்றல், மாலைத்தன்றல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் மறிக்கொழுந்து திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண் வலைவரிசையில் கேட்டுருக்கீங்க. மாலைத்தென்றல் மாலைத்தென்றல் நிகழ்ச்சி தரும் பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: I love.

கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் மாலை தென்றல். அடுத்து மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் இருந்தது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் தலைவாசல் திரைப்படத்தில் இருந்து.

0: சென்னையில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும் கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம இனி கேட்கவிருப்பது சேவை செய்திகள்.
4: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார். தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
4: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
1: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
4: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
4: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
1: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
4: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
1: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
4: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மா

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு

0: அங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: இனி தொடர்வது செய்தி. ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:10:54. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்தி மனம் கமழும் விளக்கேற்றும் வேளை கேட்க இருக்கிறீங்க நேர்களே.

நேரம் மாலை 6:21 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது இறைமணம் கமழும் விளக்கேற்றும் வேளை.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம் நேயர்களே. இனி தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 6:45 இனிமையான பாடல்களோடு அந்திப்பூக்கள். அதனைத் தொடர்ந்து 7:10 தேனி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள். இவை இரண்டும் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:25 பாட்டு இது ஹிட்டு கேட்கவிருக்கிறோம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 உழவர் உலகம். கோடை காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் காந்தி கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் இஎம் பிரபுமணி அவர்கள். அதனைத் தொடர்ந்து 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 9:15 காட்சியில் விரியும் கடிதமலர்கள், நேயர்களின் விருப்ப பாடல்களை கடித வழி நிகழ்ச்சியாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 10:00 பட்டுச்சிறகு, இனிமையான பாடல்கள் காத்திருக்கிறது நேயர்களே. அதனைத் தொடர்ந்து 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் அதில் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 11:55 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 தேனும் பாலும் இனிமையான காவிய கானங்களின் தொகுப்பாய் கேட்கவிருக்கிறோம். நள்ளிரவு 12:00 அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இவையாவும் இனி தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும் நேயர்களே.
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை

0: சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென்தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,00,000 மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும், 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இன்று 12 காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் தமிழ்நாடு பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் ஊழல் தடுப்பு தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு செந்தில் வேலன் காவல்துறை பயிற்சிக் கல்லூரியின் கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டுள்ள உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துமாறு ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கரிடம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் தங்கள் கட்சியின் கொறடா ஓஎஸ் மணியனின் உத்தரவிற்கு எதிராக அஇஅதிமுகவின் 25 உறுப்பினர்கள் பேரவையில் தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக குற்றம் சாட்டினார். இந்த 25 உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் தாங்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை திரு எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவரை சந்தித்து உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியபோது பேசிய பேரவைத் தலைவர், தமக்குள்ள அதிகாரத்தின்படி அதிகப்படியான உறுப்பினர்கள் கொண்ட திரு வேலுமணி தலைமையிலான பிரிவினருக்கு

0: வாக்குகள் செலுத்துவதற்கான வாய்ப்பை தாம் வழங்கியதாக கூறினார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக நேற்று வாக்களித்தனர். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை சேலம் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் திரு சரவணன் இன்று ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார்.
0: தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதிகளில் நிலைகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாத்திட எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி சினேகா ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் மீரு சமுத்திரம் கண்மாயை நவீனப்படுத்தும் பணிகளை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட வருவாய் கிராமங்களில் நாளை முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள PM கிசான் திட்ட சிறப்பு முகாமை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கிராமப்புறங்களின் உட்கட்டமைப்பு வசதி குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் சிக்கல் அருகே தண்ணீர் தொட்டியில் மூழ்கியதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட் கணக்கில்

தைவானின் யுவான்ஷி லியாவோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் ஸ்வீர், அஷ்மிதா சாலிஹா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற சர்வதேச யோகாசன போட்டியில் பதக்கங்களை வென்று திரும்பிய மாணவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவே கவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:41.
2: ஆகாஷ்வாணி 90. தாத்தா கேட்ட செய்திகள். தந்தை ரசித்த நாடகங்கள்.
3: செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாய், நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாய்.
2: இன்று நாம் கேட்கும் பாடல்கள்.
4: ஏ மஞ்சபல்

0: தொண்ணூறு ஆண்டுகால நம்பிக்கை, தொண்ணூறு ஆண்டுகால கலை சேவை. தொடரும் இந்த இசை பயணத்தை பெருமையோடு கொண்டாடுவோம். ஆகாஷ்வாணி 90
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அந்தி நேர இசை விருந்தாய் வருகிறது. அந்திப்பூக்கள் கேட்டு ரசிக்க நீங்கள் தயாரா? முதல் பாடலாக நாம் கேட்க இருக்கிற பாடல் புதிய கீதை திரைப்படத்திற்காக.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

மதியான வேளையில் இசைத்துவளால் இதயங்கள் நிறைத்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் ராஜா திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் மாலை 6:56. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது அந்திப்பூக்கள். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்பூக்கள் தரும் நிறைவான பாடலாக அருணாச்சலம் திரைப்படத்திற்காக பாடல் இதோ.

0: சென்னையிலிருந்து அஞ்சலாக எழுதியவர் ராஜ்குமார்.
1: தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
2: தேனி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற தனியார் பள்ளி வாகனங்களின் கூட்டாய்வில் வாகனங்களில் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, அவசரகால வழி, வேக கட்டுப்பாட்டு கருவி மற்றும் கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவைகளின் செயல்பாடுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மேலும் வாகனங்களின் படிக்கட்டுகள், தரைப்பலகை, இன்ஜின் மற்றும் பிரேக் உள்ளிட்டவைகளின் தரம் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டன. பின்னர் வாகன ஓட்டுநர்களுக்கு விபத்தில்லா மற்றும் பாதுகாப்பான பயணம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. வணிக எரிவாயு விலை உயர்வு, ரயில்வே பணியிடங்களை குறைக்கும் நடவடிக்கை உள்ளிட்டவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசை கண்டித்து தேனியில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவி நீர்வரத்து முற்றிலும் குறைந்து வறண்டு காணப்படுவதால் கோடை விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். தேனி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற தொழில் பழகுனர் பயிற்சிக்கான சேர்க்கை முகாமில் 50-க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு பணியிடங்களுக்கு 100-க்கும் மேற்பட்ட வேலை நாடுனர்களை தேர்வு செய்தனர். சித்திரை திருவிழாவை ஒட்டி சின்னமனூர், சிவகாமி அம்மன் திருக்கோயில் மற்றும் ஆண்டிப்பட்டி, ஜம்பளிபுத்தூர், கதலி நரசிங்க பெருமாள் கோயில் ஆகியவற்றின் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் அமைப்பில் காலியாக உள்ள 5 பணியிடங்களுக்கு வரும் 22 தேதிக்குள் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருகே லட்சுமிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கோடைகால பயிற்சி முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் ஓவிய பயிற்சி, சிலம்பம், சதுரங்கம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், காளான் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் மற்றும் நாற்றாங்கால் வளர்ப்பு முறை ஆகியவைகள் குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 2027 ஆண்டு பத்ம விருதுக்கு தகுதியானவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பத்ம விருதுகள் தொடர்பான விவரங்கள் மற்றும் தகுதிகளை https://awards.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து வரும் ஜூலை மாதம் 31 தேதிக்குள் இணையதளம் வழியாகவே விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக 2 மாதங்களுக்கு பின்பு நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து 120 மனுக்கள் பெறப்பட்டது. பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவிட்டுள்ளார். தேக்கம்பட்டி பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026 மற்றும் 27 கல்வியாண்டில் டிஜிட்டல் உற்பத்தி தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ் மற்றும் தானியக்கம், பொருட்களின் இணையம் என புதிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளதாகவும் இதனை மாணவ மாணவியர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய மண்டல இயக்குநர் திரு கிரிதர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் நாளை முல்லைப்பெரியாறு அணையில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். அணையின் பராமரிப்பு பணிகள் மற்றும் பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வில் கலந்தாலோசிக்கப்பட உள்ளது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையம் ஆகியவற்றில் வழங்கப்படும் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை போட்டித் தேர்வர்கள் மற்றும் வேலை நாடுனர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார். கோடை வெயில் மற்றும் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து காணப்படுகிறது. 152 அடி உயரம் கொண்ட முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 111 அடியாகவும், 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 26 அடியாகவும் குறைந்துள்ளது. கும்பக்கரை அருவி, மேகமலை அருவி போன்ற சுற்றுலா தலங்களிலும் நீர்வரத்து இல்லாததால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீடிக்கிறது. பிரசித்தி பெற்ற வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் சித்திரை பெருந்திருவிழா தொடங்கியதை முன்னிட்டு தீச்சட்டி, ஆயிரங்கன் பானை, பால்குடம் மற்றும் காவடி எடுத்தல், அழகு குத்துதல் என தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். வரும் 19 தேதி வரை ஒரு வார காலம் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை நடைபெற உள்ளது. இதனால் நாளை தேனி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
1: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றார். மூன்றாவது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ்ரோவ், ஈரான் அமைச்சர் திரு அப்பாஸ் அரகச்சி, தென்னாப்பிரிக்க அமைச்சர் திரு ரொனால்ட் லமோலா, பிரேசில் அமைச்சர் மௌரா வியரா ஆகியோர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினர். பிரிக்ஸ் மாநாட்டை ஒட்டி உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இக்கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலகளாவிய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு அமைதியும் பாதுகாப்பும் அவசியம் என கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற மோதல்கள் பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அரசியல் ரீதியான அணுகுமுறையையும் நமக்கு உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாட்டிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழில்நுட்ப மேம்பாடு அதன் பரிமாணத்தை மாற்றியமைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறந்த அரசு நிர்வாகம் மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியை உறுதி செய்வதன் மூலம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார். உலகில் தற்போது நிலவி வரும் மோதல்கள், பொருளாதார பிரச்சினைகள், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப சவால்கள், பருவநிலை மாற்றங்கள் உள்ளிட்டவை உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக அமைந்துள்ளதாகவும் இதனை சமநிலைப்படுத்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நடப்பு ஆண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தியுள்ளதை குறிப்பிட்டார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான தீவிரவாத தடுப்புக்கான இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் இன்று மணிலாவில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் டாக்டர் வினோத் வகடேவும் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை உதவிச் செயலர் மார்ஷல் லூயிஸ் அல்ஃபரேஸும் கலந்து கொண்டனர். தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல அளவிலும் உலக அளவிலும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக பிலிப்பைன்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் மூன்றாவது கட்டம்

0: 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், சிக்கிம், திரிபுரா, தெலங்கானா, உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும், தில்லி மற்றும் புறநகர் பகுதிகள், சண்டிகர், தாத்ரா நாகர் அவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வர்த்தக கப்பல்கள் மற்றும் பயணியர் கப்பல்களை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடைபெறுவதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்த கப்பலில் இருந்த அனைத்து மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளதாகவும், அவர்களை மீட்ட ஓமன் நாட்டு அதிகாரிகளுக்கு இந்தியா நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் இன்று விழுப்புரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிதாக விண்ணப்பிப்போருக்கு ஆதார் அட்டைகள் விரைந்து கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விழுப்புரத்தில் 6வது இடமாக இன்று ஆதார் சேவை மையம் விழுப்புரம் நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இதனை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: சிக்கிம் மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் 50% பேர் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் உத்தரவிட்டுள்ளார். தலைநகர் கேங்டாக்கில் உயரதிகாரிகளுடன் நடத்திய கூட்டத்திற்கு பின் இந்த சிக்கன நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள ஓராண்டுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் முழு விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றை இலக்க மற்றும் இரட்டை இலக்க வாகனங்களை தினசரி மாற்றி அனுமதிக்கும் நடைமுறையை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசு வாகனங்களை பயன்படுத்தி ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லவோ அதிகாரிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமான் கூறியிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட்கணக்கில் தைவானின் யுவாங் சி லியோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் சுவீர், அஷ்மிதா சாலியா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்திகள் கேட்கும் முன்
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க நேயர்களே. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியை கேட்கவிருக்கிறோம். முதலாவதாக பாடல் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 பீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் அயன் திரைப்படத்தில் இருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்டு பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் வாரணமாயிரம் திரைப்படத்தில் இருந்து.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் தாம் தூம் திரைப்படத்தில் இருந்து.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தற்போது பருத்திக்கு விதிக்கப்பட்டு வரும் இறக்குமதி வரியை முற்றிலுமாக ரத்து செய்தால் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறை உலக அளவில் போட்டித்திறனுடன் திகழும் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வரும் நிலையில் ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் வேலைவாய்ப்புகளை பாதுகாப்பதற்கும் வழிவகை செய்யும் என்றும் திரு விஜய் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என்று கூறியுள்ளார். நடப்பாண்டில் 14 வகையான கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதற்கு வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் குறிப்பிட்டார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு

0: 20% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 700,000 மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,000 மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும், 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம் 2 வெள்ளி 5 வெண்கலப்பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம் 4 வெள்ளி 7 வெண்கலப்பதக்கங்களை வென்று 3வது இடத்தில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் பஞ்சாப் அணி சற்று முன் வரை 6.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி, அஷ்மிதா சாலிகா மற்றும் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி இசைத்து

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:54. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம் வீட்டு செல்ல சிட்டுகளின் குரலாக ஒலிக்க வருகிறது பட்டாம்பூச்சிகள். செல்லக்குட்டீஸ், நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ரைம் சொல்லலாம், பாட்டு பாடலாம், உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 1-1 0452 அப்படிங்கிற மதுரையின் முன்னிணைப்போட 25-30-170 இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைகள் அழைக்கலாம். 25-30-171 அப்படிங்கிற எண்ணில் மற்ற அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். பேசுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அபிராமி கூட பேச போகிறீங்க. சரி, ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கிறது யார்? வருக, வணக்கம். வணக்கம். யாரு, இங்க இருந்து பேசுறீங்க? சுகீர்த்தி. எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பரங்குன்றத்துல இருந்து பேசுறீங்களா?
2: ஆமா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? டிவி பாக்குறீங்களா? இல்ல, என்ன படிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். UKG லிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறீங்களா? வெரி குட். சரி, என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
2: மோனிகா.
1: மோனிகா பாட்டு. சரி, கொடுத்துருவோம். என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நீங்க எங்களுக்காக? ரைம்ஸ் பாட போறீங்களா?
2: ஆமா.
1: கேட்டுருவோம், பாடுங்களேன்.
2: Orange is a carrot, yellow is a pear, green is a grass, and brown is a pear. Purple is a plum, blue is a sky, black is a witch's head.

சுகீர்த்தி முடிஞ்சிருச்சா? சரி, உங்களுக்கான பாட்டு கொடுத்துருவோமா? ஆ சரி, ஆ உங்களுக்காக கொடுத்துருவோம். மோனிகா சாங் தானே கேட்டீங்க? ஓகே, உங்களுக்காக பாடல் இதோ.

0: இரவு 8:12 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது நம் வீட்டு செல்ல குழந்தைகளின் குரலாய் பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள்லாம் அடுத்ததா யாரு இணைப்புல வந்திருக்காங்க? வருக வணக்கம். வணக்கம், சொல்வது யார், எங்கிருந்து யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? ஹாசினி. ஆமாக்கா, எங்கிருந்து பேசுறீங்க அக்கா? வண்டியூர்ல இருந்து பேசுறீங்களா? மகிழ்ச்சி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நீங்க
0: என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?

செகண்ட் ஸ்டாண்டர்ட். சூப்பர் சூப்பர். சரி, உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம் சொல்லுங்க. முட்டை கலக்கி பாட்டா? சரி, அது என்ன படத்துல இருந்திருக்கு? முட்டை கலக்கி பாட்டு கேட்டோன்னே அமைதி ஆயிட்டாங்க. யூத் பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குறாங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க? அந்த பாட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருவேன், நீங்க என்ன சொல்ல போறீங்க? ரைம்ஸ் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க கேட்போம். திருக்குறள் சொல்ல போறீங்களா? மிக்க மகிழ்ச்சி, சொல்லுங்கள் கேட்டு விடுவோம். சொல்லுங்க. நற்றார் தொழார். சரி, ஓகே. சரி, உங்களுக்கு பாட்டு கொடுத்துருவோமா? அருமையா திருக்குறள் சொன்னீங்க. உங்களுக்கான பாட்டு யூத் பாடத்துல இருந்து. பாய், நன்றி.

8:17 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பட்டாம்பூச்சிகள். சின்ன குழந்தைய கூட பேசும்போது நம்மளும் சின்ன குழந்தையாகவே மாறிடுறோம்ல, அவ்வளோ சூப்பராக இருக்கு அவங்க எல்லாருமே அந்த மழலை குரலில் பேசும்போது. அதே மாதிரி இப்போ யார் இனிமையாக பேச வந்திருக்கிறார், வருக வணக்கம். வணக்கம், நீங்கள் பேசுறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்கள் ஒளியளவு வந்து கொஞ்சம் தெளிவாக கேட்கல. பக்கத்தில் ரேடியோ இருந்துச்சுன்னா தள்ளி வந்து பேசலாமா? இணைப்பில் இருக்கீங்க, பேசலாமா? பேசலாமா? ஆ சொல்லுங்கள்.

0: நன்றி, உங்களோட பேர் சொல்லுங்களேன். நான் உங்களோட பேரும் அகைன் கேட்டேன்.
1: பேர் அருள் ஜெசிகா.
0: அருள் ஜெசிகா, எந்த ஊரு? ஓகே, சரி. என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: கோட் படத்துல இருந்து சின்ன சின்ன கண்கள் அந்த பாட்டு.
0: சரி, கொடுத்துடலாம். இப்ப சொல்லுங்க திருக்குறள்.
1: துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை. பொருள் உணவு பொருட்கள் உற்பத்தியாகவும் பருக நீராகவும் உதவுவது மலையே.
0: சூப்பர், பாட்டு கொடுத்துருவோமா? நன்றி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. பாடல் இதோ.

0: நேரம் இரவு 8:23 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள்லாம் அடுத்ததா நிறைவா வந்து நம்ம கூட பேச இருக்கிற குழந்தை யாரு அப்படின்னு கேட்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். ஆதித்ய கந்தகுரு, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திருபுவனம்ல இருந்து பேசுறீங்க? ஓகே ஓகே ஓகே, சரி. என்ன பாடல் இல்லட்டுனா ரைம்ஸ் என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு எங்களுக்காக? என்னமா என்னமா? ஓ சரிமா சரிமா, என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு? சினிமா பாட்டு நானும் பெண் தான் பாட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க.
1: சூப்பர்
0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. உங்களுக்கான பாடல் கொடுத்துருவோம், நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரையை நாம் கேட்டது நம் வீட்டு செல்ல சிட்டுகளின் குரலாக பட்டாம்பூச்சிகள். நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுவது அபிராமி. பங்கு பெற்ற, பங்கு பெற முயற்சி செய்த, கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.
1: 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:31.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கோடை காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்த தகவல்கள் தருகிறார் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவரியம் பிரபுமணி அவர்கள்.
1: சொட்டு நீர் பாசனத்துக்கு மாற்று முறையா இந்த மரக்கன்று நீர் தொட்டியை வந்து பயன்படுத்தலாம். சொட்டு நீர் பாசனம்னா, சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் போது நமக்கு செலவு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். சொட்டு நீர் பாசனத்தை அமைக்கிறத நம்ம செலவு அதிகமா இருக்கும் போது மரக்கன்று நடுவு நீர் தொட்டி அமைக்கிறது மூலயமா அதனுடைய செலவை நமக்கு வித்தியாசப்படுத்தும் போது இதனுடைய செலவு வந்து ரொம்ப குறைவா இருக்கும். மரக்கன்று நீர் தொட்டி இது விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பாக்குறோம். இதனால நமக்கு பெரிய செலவு வந்து வரப்போறதுல அந்த செலவுல இருந்து நம்ம குறைக்கிறதுக்கு தான் பாக்கலாம். இதனால நமக்கு தண்ணீரினுடைய தேவை வந்து குறைவு. குறைவான தண்ணீர் நிறைவான பயிர்களை வந்து வளர்க்கலாம். அது மூலமா அதிகமான தண்ணீர் தேவை இல்லாதனால அதனுடைய தண்ணீர் செலவு நமக்கு குறைவா தேவைப்படுது. அதோடு மட்டும் இல்லாம ஒவ்வொரு செடிக்கும் தண்ணியை நம்ம கொடுக்கும் போது அதுல இருந்து பயிர்களுக்கு தண்ணீர் விடுறது மிகவும் சிரமமாக உள்ளது. அந்த தண்ணீர் பற்றாக்குறைய நம்ம போக்குறதுக்கும் பருவநிலை மாற்றினாலும் இந்த நிலையம் வந்து ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைக்கு சொட்டு நீர் பாசனம் தான் ஒரு சிறந்த தீர்வா நம்ம பாக்குறோம். சொட்டு நீர் பாசனம் என்பது குறைந்த நீரை கொண்டு அதிக பரப்பில் மகசூல் எடுக்கிறது தான் இந்த சொட்டு நீர் பாசனம். இந்த நீர் வந்து பாசனம் மூலம் 75% நீரை வந்து சேமிக்கலாம். அது மூலயமா சாகுபடி செலவும் குறைந்து அதிக வருமானமும் நமக்கு கிடைக்கும். பயிர் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்வதற்கு வேகமாகவும் முதிர்ச்சியடையும் அடையறதுக்கும் இந்த சொட்டு நீர்

0: வந்து உதவியாக இருக்குது. தண்ணீரில் கரையும் உரங்களை நேரடியாக பயிருக்கு வேர்பகுதியில் வழங்கலாம். தண்ணீரில் கரைய முடியாத உரங்களை நம்ம கொடுக்கறது மூலயமா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, தண்ணீரில் நம்ம கரையில்னா அந்த உரம் வந்து சொட்டுநீர் பாசத்தில் விடும்போது அது போய் அந்த சொட்டுநீர் பாசத்தினுடைய ட்ரிப்பர்ஸ்னு சொல்லுவோம், தெளிப்பான், அதில் போய் அது அடைச்சிக்கும். அதனால் திரும்ப அடுத்த முறை நம்ம இந்த தண்ணீர் பாய்க்கும்போது அதனால தான் சரிவர தண்ணீர் வந்து விழாமல் அதிகமான அடைப்பு ஏற்படும். இது வந்து அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. அதாவது தண்ணீரில் கரையக்கூடிய உரங்களாக பார்த்து நம்ம பயன்படுத்துறது நல்லது. தண்ணீர் கரைய முடியாத உரங்களை நம்ம தவிர்ப்பது நல்லது. தண்ணீரில் கரையக்கூடிய உரங்கள்னு ஒரு சில உரங்கள் இருக்கு. அது என்னன்னா, இந்த யூரியா, மோனோ அமோனியம் பாஸ்பேட் சொல்லுவோம், அந்த மாதிரி இந்த உரங்கள் வந்து மோனோ அமோனியம் பாஸ்பேட், அப்புறம் வெள்ளை பொட்டாஸ், இந்த மாதிரி உரங்கள் வந்து தண்ணீரில் கரையும். அதே மாதிரி ஆல் 19 சொல்லுவோம், அதாவது 19 19 19 அந்த கலவையில் தண்ணியில் கரையக்கூடிய உரங்கள் வந்து இதில் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உரங்களை நம்ம பயன்படுத்தும் போது அடைப்பும் ஏற்படாது, அதே மாதிரி சீராக நமக்கு தண்ணி பாய்ச்சது மூலயமா நம்ம உரங்களையும் சேர்ந்து நம்ம பாய்ச்ச முடியும்.
1: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: கோடை காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்து முனைவர் எம் பிரபுமணி அவர்கள் தரும் தகவல்கள் தொடர்கின்றன.
1: களை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துவதன் மூலமா ஆட்களுக்கு ஆகும் செலவும் குறைக்கப்படும். அதே மாதிரி தரமான விளைபொருட்களுடன் அதிக விளைச்சலும் நமக்கு கிடைக்குது இந்த சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தும் மூலமா. சொட்டு நீர் பாசனம் வந்து இரண்டு விதமாக உள்ளது. அதில் முதல்ல வந்து சொட்டு நீர் பாசனம், அடுத்ததான் இரண்டாவது கீழ்மட்ட சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனங்கிறது மண்ணுக்கு மேலே நம்ம அந்த தெளிப்பான் மூலமா நேரடியாக வேருக்க போய் சொட்டு நீர் பாசனம் மூலமா தண்ணியை நம்ம பாய்ச்சறது, அது சொட்டு நீர் பாசனம். இன்னொன்று கீழ்மட்ட சொட்டு நீர் பாசனம்னா இது வந்து மண்ணுக்குள்ள பதிக்க வச்சு அது மூலமா அந்த வேருக்கு நேரடியாக மண்ணு மூலமா மண்ணுக்குள்ளேயே தண்ணியை நம்ம அனுப்பி பாய்ச்சறது கீழ்மட்ட சொட்டு நீர் பாசனம். எங்கெங்க சொட்டு நீர் பாசனம் வந்து அமைக்கலாம்னு ஒரு வழிமுறைகள் இருக்கு. இந்த நில அமைப்பை பொறுத்து அந்த சொட்டு நீர் பாசனத்தை நம்ம அமைக்கலாம். நீரை தேக்கி வைக்க முடியாத மணல் பாங்கான நிலங்கள், நீர் பாசனம் மிக அதிகமாக தேவைப்படும் நிலங்கள், மேலும் மலை சார்ந்த பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்கள், இந்த நிலங்கள்ல சொட்டு நீர் பாசனம் வந்து குறைந்த நீர் மூலமா அதிகமான விளைச்சலை வந்து எடுக்க முடியும். அடுத்ததான் வந்து காற்று வீச்சு. ஒரு சில நிலங்கள்ல வந்து காற்று வீச்சு வந்து அதிகமா இருக்கும். காற்று வீச்சு அதிகமா இருந்தனாவே அந்த காற்று வீச்சு உள்ள இடத்துல வந்து நீராவி போக்கு வந்து அதிகமா இருக்கும். அந்த காற்று வீச்சல இருக்கிற அதிக வேகத்தில் காற்று வீசும் பொழுது தெளிப்பு நீர் பாசனம் மூலம் தண்ணீர் செலுத்துவது என்பது முடியாத காரியமா நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து நம்ம சொட்டு நீர் பாசனத்தை வந்து நீரை அதிக விளைச்சலுடன் நம்ம பயன்படுத்த முடியும். இதுவும் வந்து சொட்டு நீர் பாசன உதவியா இருக்கும். அடுத்தது வந்து தண்ணீர் குறைவான இடங்களில் நம்ம சொட்டு நீர் பாசனம் எவ்வாறு அமைக்கலாம். கிடைக்கும் தண்ணீரின் அளவை குறைவாக உள்ள இடங்களில் சொட்டு நீர் பாசனம் அமைப்பது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலம் நமக்கு விளைச்சலும் பெருகும், தண்ணீருடைய செலவும் நமக்கு குறைவாக இருக்கும். தண்ணீரின் தரம், பயிருக்கு செலுத்தப்படும் தண்ணீர் தண்ணீர்ல உப்புத்தன்மை அதிகமாக உள்ள போது சொட்டு நீர் பாசனம் மூலம் நீர் செலுத்தினால் தண்ணீர் உப்பு உப்பு தேங்கி பயிரை தாக்குவது குறையும். அதாவது தண்ணீர் மூலமா நம்ம தண்ணீரையும் உரத்தையும் சேர்ந்து கொடுக்கும் போது அதனுடைய தண்ணீர்லயே ஏற்கனவே உப்புத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த உப்புத்தன்மையை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம நேரடியா வந்து பாய்ச்சும் போது அந்த மண்ணில போய் உப்புத்தன்மை வந்து படியத்தான் செய்யும். அந்த உப்புத்தன்மையை வந்து குறைக்கிறதுக்கு பதிலாக நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலமா தண்ணி பாய்க்கும் போது இந்த உப்புத்தன்மை வந்து நேரடியா பயிர்களுக்கு பாதிப்பு இல்லாம கொஞ்சம் இதுல கொஞ்சம் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் மட்டும் போய் விழற மாதிரி நம்ம அமைக்கலாம். பிரச்சனைகளுக்கான தீர்வு, அதாவது சல்பேட்டு பாஸ்பேட்டு போன்ற உரங்களின் அளவு வந்து அதிகமா இருக்கும்போது நம்ம பயன்படுத்துற உரங்கள்ல கண்டிப்பா சல்பேட்டு பாஸ்பேட் எல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அது இல்லாம அந்த உரங்கள் நமக்கு கிடைக்காது. இந்த சல்பேட் பாஸ்பேட் போன்ற உரங்கள் வந்து அதிகமா இருக்கும்போது குழாய்களில் உப்பு தேங்கி அடைப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி சமயத்துல இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வாக மாதம் ஒரு முறை குழாய்களில் குளோரின் செலுத்துறது மூலமா குழாய்களில் உள்ள அந்த உப்பு அடைப்புகளை நீக்கலாம். அது மட்டும் இல்ல மழைக்காலங்கள்ல பாசி அதிகமாக படியும் என்பதால் 2 வாரங்களுக்கு ஒரு முறை குளோரின் செலுத்த வேண்டும்.
0: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: கோடை காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்து தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே.
1: அதாவது மழைக்காலங்கள்ல வெயிலும் இருக்கும், தண்ணியும் கொஞ்சம் சேர்ந்து வரும்போது அந்த தண்ணி நிக்கிற இடத்துல மழைக்காலங்கள் வந்து பாசியும் படியத்தான் செய்யும். இது வந்து நம்ம சூரிய ஒளி பட்டாலோ, சூரிய ஒளி பட்ட உடனே அந்த இடத்துல தண்ணி இருந்தா அந்த பாசி வந்து படியத்தான் செய்யும். அந்த பாசி படியறத நம்ம நீக்கிறதுக்கு இந்த குளோரின் வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை நம்ம பயன்படுத்தி அந்த பாசியை வந்து அகற்றிடலாம். மேலும் கால்சியம் கார்பனேட் அடைப்பு ஏற்படும் போது அதனை நீக்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பைப்புகளில் செலுத்துவதன் மூலம் அந்த கால்சியம் கார்பனேட் அடைப்பு, இந்த மாதிரி உப்பு அடைப்பு இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். இது வந்து மாதம் ஒரு முறையோ இல்ல 3 மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை பயன்படுத்துவதன் மூலமா பைப்புகளில் அடைப்பு ஏற்படுறதை தவிர்க்கலாம். பல பயிர்களுக்கான பாசன முறைகளுக்கான அட்டவணை பயிர்னு பார்த்தோமா, தேங்காய். தேங்காயில சொட்டுநீர் பாசனத்துக்கு தேவையான தண்ணீரின் அளவு 75 லிருந்து 100 லிட்டர், அது ஒரு நாளைக்கு. மற்ற முறைகளில் தேவைப்படும் நீரின் அளவு 200 லிருந்து 300 லிட்டர். இதை சொட்டுநீர் பாசனம் பயன்படுத்துறதுனால நமக்கு மீதப்படும் தண்ணீரின் அளவு 45 லிட்டர். இதுவே திராட்சை பழங்களுக்கு சொட்டுநீர் பாசனம் தேவைப்படும் தண்ணீரின் அளவு 25 முதல் 40 லிட்டர் வரை நமக்கு தேவைப்படும். இதுவே மற்ற முறையில் நம்ம தண்ணீர் வந்து நம்ம பாய்ச்சும் போது அதனுடைய நீரின் அளவு 90 முதல் 100 லிட்டர் தேவைப்படும். இதுல சொட்டுநீர் பாசனத்தில் நமக்கு மீதப்படும் தண்ணீரின் அளவு 48 லிட்டர். இதுவே மாமரத்துக்காக 30 லிருந்து 50

0: லிட்டர் வரைக்கும் நமக்கு தண்ணீர் தேவைப்படும். இது சொட்டு நீர் பாசனத்தில். மற்ற முறை நம்ம பயன்படுத்தும் போது 70 to 100 liters, இதில் மீதியாகும் நமக்கு தண்ணீரின் அளவு 50 liters. அடுத்தது சப்போட்டா. சப்போட்டாவில் சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவைப்படும் தண்ணீரின் அளவு 20 to 30 liters. மற்ற முறை நீர்ப்பாசனம் நமக்கு பயன்படுத்தும் போது நீரின் அளவு 70 to 100 liters. இந்த சொட்டு நீர் பாசனத்தில் நமக்கு மீதியாகும் தண்ணீரின் அளவு 50 liters. அடுத்தது சப்போட்டா பழமரத்தில் சொட்டு நீர் பாசனத்தின் தண்ணீரின் அளவு 20 to 30 liters. மற்ற முறை பாசனம் நம்ம பயன்படுத்தும் போது சப்போட்டாவில் 70 to 100 liters நமக்கு தேவைப்படும். சொட்டு நீர் பாசனத்தில் நமக்கு தண்ணீரின் அளவு சேமிக்கப்படும் தண்ணீரின் அளவு 45 liters. இதுவே வாழையில் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் செலுத்தப்படும் நீரின் அளவு 8 to 12 liters வரை தேவைப்படுகிறது. மற்ற முறைகளில் தண்ணீர் பாய்ச்சும் அளவு 30 to 40 liters வரை நீரின் அளவு தேவைப்படும். மீதப்படும் நீரின் அளவு 45 liters.
1: தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: கோடை காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்து முனைவர் எம் பிரபுமணி அவர்கள் தரும் தகவல்கள் தொடர்கின்றன.
1: எலுமிச்சை பழத்தில் சொட்டுநீர் பாசனத்தில் தேவைப்படும் தண்ணீரின் அளவு 20 முதல் 30 லிட்டர், மற்ற முறைகளில் தேவைப்படும் நீரின் அளவு 25 முதல் 65 லிட்டர், இதில் மீதியாகும் தண்ணீரின் அளவு 60 லிட்டர். பப்பாளி மரத்தில் சொட்டுநீர் பாசனத்தின் மூலம் தண்ணீரின் அளவு 5 முதல் 8 லிட்டர் தேவைப்படும். மற்ற முறைகளில் தண்ணீர் பாய்ச்சதன் மூலமாக தேவைப்படும் நீரின் அளவு 18 முதல் 26 லிட்டர், இதில் மீதப்படும் நீரின் அளவு, சொட்டுநீர் பாசனம் நம்ம பயன்படுத்துறதுனால மீதப்படும் தண்ணீரின் அளவு 68 லிட்டர் வரைக்கும் இதில் மீதியாகும். பாசன முறைக்கான அட்டவணை வந்து இது வரைக்கும் பார்த்தோம். நம்ம சொட்டுநீர் பாசனம் போடுறதுனால அரசு நமக்கு மானியம் வழங்குது. அந்த சொட்டுநீர் பாசனம் செலவுக்கான சொட்டுநீர் பாசன அமைத்திட ஆகும் மொத்த செலவு தொகையில 65% வந்து இந்திய அரசு நமக்கு விவசாயிகளுக்கு மானியமா வழங்குது. அந்த 65% வந்து முதல் கட்ட தொகையா 40,000 வரைக்கும் நமக்கு விவசாயிகளுக்கு மானியமாக நம்ம அரசு வந்து வழங்க வருது. சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து 100% மானியமாகவும், பெரு விவசாயிகளுக்கு வந்து 65 முதல் 75% மானியமாக வழங்கி வருது. சிறு குறு விவசாயிகள் வந்து இந்த சொட்டுநீர் பாசனத்தை பயன்படுத்தி இந்த கோடை காலத்தை எப்படி நம்ம மேலாண்மை பண்ணலாம், அதாவது தண்ணீர் பாசன முறையை எப்படி மேலாண்மை பண்ணலாங்கிறத பயன்படுத்தி உங்களுடைய பயிர் விளைச்சலை பெருக்குவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.

0: சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து 100% மானியமாகவும், பெரு விவசாயிகளுக்கு வந்து 65 முதல் 75% மானியமாக வழங்கி வருது. சிறு குறு விவசாயிகள் வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி இந்த கோடை காலத்தை எப்படி நம்ம மேலாண்மை பண்ணலாம், அதாவது தண்ணீர் பாசன முறையை எப்படி மேலாண்மை பண்ணலாங்கிறத பயன்படுத்தி உங்களுடைய பயிர் விளைச்சலை பெருக்குவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இதுவரை கோடை காலத்தில் பழத்தோட்ட பராமரிப்பு உத்திகள் குறித்த தகவல்கள் வழங்கினார் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் எம் பிரபுமணி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி.

0: கரிசா கமப்பா கரிசா அப்படிதான் வரும். ஆமா கமப்பா கரிசா கமப்பா கரிசா.
1: என்ன என்ன என்னைக்கும் இல்லாம ஸ்வரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, என்ன விஷயம்?
2: அக்கா உனக்கு விஷயம் தெரியாதா?
1: அது தெரியலன்னு தானே கேக்குறேன்.
2: நாளைக்கு நம்ம ஆகாஷவாணியில ஆட்டக்களம் நிகழ்ச்சியில கேமே இதாங்கா.
1: என்னடா கேம், புரியலையே.
2: நாளைக்கு ஸ்வரங்களை மையப்படுத்தி தான் ஒரு கேமே பண்றாங்க. அதுதான் இப்பவே ரெடி ஆயிட்டு இருக்கேன். கமப்பா கரிசா கமப்பா கரிசா.
1: அப்ப நானும் ரெடி பண்றேன். மரி மரி நின்னே
2: நாளை மாலை 4-2 கேட்கலாம் ஆட்டக்களம்.
1: Come on, are you ready?
3: Come on, are you ready?
2: நாளை மாலை 4-2 ஆட்டக்களம். நீங்களும் பங்கேற்க அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்களில். Come on, are you ready?
3: Come on, are you ready?
4: நேரம் 8:59:30.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள்.

காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆகாஷ்வாணி, மதுரை வானொலி நிலையம், சின்னச்சிக்கிக்குளம், மதுரை 2. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒருத்தருடைய காற்றில் விரியும் கடிதமர்கள் நிகழ்ச்சியில் விருப்பப்படல் கேட்க இருக்கும். யார் அவங்க, எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்க யாருன்னா ராமாக்கா மெக்கா. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, சிங்கம் திரைப்படத்திலிருந்து. பாடல் இதோ காற்றலைகளில் கேட்கலாம்.

0: கமப்பா கரிசா, கமப்பா கரிசா, அப்படிதான் வரும். ஆமாம், கமப்பா கரிசா, கமப்பா கரிசா.
1: என்ன என்ன, என்னைக்கும் இல்லாம ஸ்வரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, என்ன விஷயம்?
2: அக்கா, உனக்கு விஷயம் தெரியாதா?
1: அது தெரியலன்னு தானே கேக்குறேன்.
2: நாளைக்கு நம்ம ஆகாஷவாணியில ஆட்டக்களம் நிகழ்ச்சியில கேமே இதாங்கா.
1: என்னடா கேம், புரியலையே.
2: நாளைக்கு ஸ்வரங்களை மையப்படுத்தி தான் ஒரு கேமே பண்றாங்க. அதுதான் இப்பவே ரெடி ஆயிட்டு இருக்கேன். கமப்பா கரிசா, கமப்பா கரிசா.
1: அப்ப நானும் ரெடி பண்றேன். மரி மரி நின்னே
2: நாளை மாலை 4-2 கேட்கலாம் ஆட்டக்களம்.
1: Come on, are you ready?
3: Come on, are you ready?
2: நாளை மாலை 4-2 ஆட்டக்களம். நீங்களும் பங்கேற்க அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்களில். Come on, are you ready?
3: Come on, are you ready?

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் கேட்டுருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்ப பாடல் கேட்க இருக்கோம். யார் அவங்கன்னா குண்டேந்தல் பட்டியலேருந்து மா தவமணி தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா பெரிய வீட்டு பண்ணைக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் காற்றில் விரியும் கடித மலர்கள். தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்ப பாடல் தான் கேட்க இருக்கோம். யார் அவங்க இங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா, மதுரை கைத்தறி நகர்லேருந்து ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தில் பாடல். ஏதோ அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் காற்றலைகளை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அவர்களுடைய விருப்ப பாடல் கேட்க இருக்கோம். யார் அவங்க இங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, திருச்சி கருமண்டபம் அங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னா, வேலாயுதம், திரவிய மலர், துர்கா தேவி, தன்விக் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் ஒருத்தருடைய விருப்பப்பாடல் யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்கன்னா, கர்நாடகா மாநிலத்திலிருந்து சின்ன திருப்பதி அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின், ஆனந்த், மன்வித் அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, தூத்துக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல் அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இதோ காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதிய மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி,

சின்ன சுக்கி குளம் மதுரை 2. காட்டில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இதுவரை நீங்கள் கேட்டது வந்தே மாதர பாடல். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடிதம் மலர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண் வலைவரிசைகளை இதுவரை நீங்கள் இணைந்திருந்த காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2.

நேரம் 10 மணி. இசைத்து

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அழகிய கீதங்களால் உங்கள் இரவு நேரத்தை இனிமையாக்க வருகிறது பாட்டு சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் இனிமையான இரவு வணக்கங்களோடு இணைவது தமிழ்ச்செல்வி. நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சு, வைரமுத்து வரிகள் எழுதி, ஷாகுல் ஹமீத் குரல் கொடுத்திருக்காங்க. திருடா திருடா திரைப்படத்தில்

இசையோடு இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி வானொலியில். நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் தேவா இசையமைச்சு, வைரமுத்து வரிகள் எழுதி, ஹரிஹரன் ஷாகுல் ஹமீத் குரல் கொடுத்திருக்காங்க. நேருக்கு நேர் திரைப்படுத்திருக்காங்க.

இனிமையான கீதங்களால் உங்களை தாளாட்டுகிறது பட்டு சிறகு. நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் ஏ ரஹ்மான் இசையமைச்சு, வைரமுத்து வரிகள் எழுதி, ஸ்வர்ணலதா குரல் கொடுத்திருக்காங்க, கருத்தம்மா திரைப்படுத்திருக்காங்க.

பாடலை ரசிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் தேவா இசையமைச்சு, வாலி வரிகள் எழுதி, பி உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குரல் கொடுத்திருக்காங்க. ஆசை திரைப்படுத்திருக்காங்க.

மாநகரின் காற்றலைகளாய் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.99. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் ஏஆர் ரகுமான் இசையமைச்சு, வைரமுத்து வரிகள் எழுதி, பி உன்னிகிருஷ்ணன், பாம்பே ஜெயஸ்ரீ குரல் கொடுத்திருக்காங்க. இருவர் திரைப்படுத்திருக்காங்க.

பாடல் தேவா இசையமைச்சு, அகத்தியன் வரிகள் எழுதி எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் குரல் கொடுத்திருக்காங்க. காதல் கோட்டை திரைப்படத்திற்காக

எஃப்எம் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க பட்டு சிறகு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சு, வைரமுத்து வரிகள் எழுதி, சுஜாதா மோகன் மனு குரல் கொடுத்திருக்காங்க. கிழக்கு சீமையிலே திரைப்படுத்திருக்காங்க.

ரஸ்ட் கேட்டு இருக்கீங்க பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில். தேவா இசையமைச்சு, வைரமுத்து வரிகள் எழுதி, எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல் கொடுத்திருக்காங்க. பாட்ஷா திரைப்படத்திற்காக

பாடல ரசிச்சு கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அழகிய கானங்களால் உங்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. அடுத்த பாடல் தேவா இசையமைச்சு, பழனி பாரதி வரிகள் எழுதி, ஹரிஹரன் குரல் கொடுத்திருக்காங்க. நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக.

இந்த இனிமையான இரவு பொழுதில் அழகிய பாடல்களால் உங்களை தாளாட்டி கொண்டிருப்பது பட்டு சிறகு. உங்களை மகிழ்விக்க காத்திருக்கும் அடுத்த பாடல்

0: இதுவரை உங்களை இனிமையான கீதங்களால் தாளாட்ட செய்தது பட்டு சிறகு. நிகழ்ச்சியில் வழங்கிய அத்தனை பாடல்களும் உங்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடித்திருக்கும் நம்புறோம். கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கும் வாய்ப்பளித்த வானொலிக்கும் நன்றி கூறி இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.
1: நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் நேர்களே.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. நேரம் முன்னிரவு 11 மணி. தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். 103.3 MHz நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள். நாளை காலை மணி 4:45 நிலைய தொடக்க அறிவிப்பு, வந்தே மாதரம், மங்கள் இசை, நாளொரு குரல் என எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகும். 5 மணிக்கு பக்தி மாலை, பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 5:30 இசை அமுதம். நாளை காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி சுமதி அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்த நாளின் சிறப்பு இடம்பெறும். 6:30 இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். தொடர்ந்து காலை 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி பகுதியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல் வழங்குகிறார் உசலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர். நாளை காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்ய பூக்கள், இதில் காந்தி அஞ்சலி பகுதி 46 இடம்பெற கேட்கலாம். 7:15 தொடர்ந்து தமிழில் செய்திகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். திருவதிகை ஸ்ரீ சந்தன மாரியம்மன் கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். நாளை காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள் தொடர்ந்து இடம்பெற கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 ட்ரைட்டம்பீர்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நாளை காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம், 10:30 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் 1000-இல் 1 என்ற படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை தொலைபேசி வழி நேயர்களின் கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சி. நாளைய தலைப்பு பூக்கள் பூக்கும் தருணம். தொடர்ந்து மதியம் 12 மணிக்கு சிநேகிதியை, 12:40 தமிழ் செய்திகள் கேட்கலாம். நண்பகல் 12:50 சிநேகிதியை தொடர்ந்து இடம்பெற கேட்கலாம். 1 மணிக்கு வசந்த கானங்கள்.

1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல். 1:55 கேட்கலாம் பாரதியார் பாடல். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. தொடர்ந்து 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம். 2:30 தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 வசந்த் அன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம். நாளை மாலை 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:45 அந்திப்பூக்கள் கேட்கலாம். நாளை இரவு 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ கதிரவன், சென்னை அஞ்சல். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் கேட்கலாம். தொலைபேசி வழியாக அன்பு தம்பி தங்கைகளை வரவேற்று காத்திருக்கிறது. 8:30 இலக்கிய உலா. நாளைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் முத்தான மூதுரை வழங்குகிறார் முனைவர் மு இளங்கோவன் அவர்கள். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. நாளை இரவு 9:15 செய்தி சுடர். 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள். நாளை இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை வழங்க முத்துக்குமரன். தொடர்ந்து கேட்கலாம். 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் எமது ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாலும் இனிமையான பழைய திரைப்பட பாடல்கள். நள்ளிரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். இவையாவும் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ நாளை உங்களுக்காக தர இருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் இடைவிடாத இசையோடு. இசையோடு என்றும் நீங்கள். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. இன்னும் சில நொடிகள் தொடர இருக்கிறது ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. 11:10:56 இந்த அழகான இரவு நேரத்தில் தேனும் பாலும் இனிமையான பழமையான திரைப்பட பாடல்களில் தங்கமான பாடல்களை உங்களுக்காக தர இருக்கிறது. வாருங்கள், நேயர்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள். இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியின் முதல் பாடல் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரலில் தான் கேட்க போகிறோம். பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், கண்ணதாசனுடைய கற்பனை அவர்கள். தபால்காரன் தங்கை என்ற படத்திலிருந்த பாடல் முதல் பாடலாக இன்று வர இருக்கிறது. இணைந்திருங்கள் தொடர்ந்து.

11:14 46 இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. இணைந்திருக்கிறோம் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாட்டு எதிர்காலம் என்ற படத்திலிருந்து எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல். டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவின் குரலில் கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள்.

நேரம் இரவு 11:18 50 இணைந்திருக்கிறோம். இது தேனும் பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தலைவன் என்ற படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி டிஎம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலுக்கு இசை தந்திருக்கிறார் இசையமைப்பாளர் எஸ்எம் சுப்பையா நாயுடு. கவிஞர் வாலி அவர்கள் இயற்றிய பாடல் கேட்டுவிடலாம், தலைவன் என்ற படத்திலிருந்து.

11:22, 35 இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ வானொலியின் வர்ணஜாலம். இது தேனும் பாலும். இனி 4 சுவர்கள் என்ற படத்திலிருந்து தான் பாட்டு ஒன்று கேட்க போகிறோம். MS விஸ்வநாதனுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள். SP பாலசுப்ரமணியம் இந்த பாடலை பாடியிருக்கிறாரு. பாட்டு கேட்டுடலாமா?

வானலையின் இசை முகவரி நேர்களின் மனம் கவர்ந்த நிகழ்ச்சி இது தேனுப்பாலும். தேனுப்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் குலமா குணமா என்ற படத்திலிருந்து பாட்டு ஒன்று. பி சுசிலா டிஎம் சவுந்தரராஜன் இணைந்து பாடியது. பாடலுக்கு இசை தந்திருக்கிறார் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். கண்ணதாசனுடைய கற்பனை வரிகள் இந்த இரவு நேரத்தில் கேட்கலாம். இணைந்திருங்கள் பாடலோடு.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள், இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. 11:31 கடந்து கொண்டிருக்கிறது. இரவு நேரத்தில் இசை பாடும் தென்றல். இது மதுரை ரெயின்போ எஃப்எம். தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு இருளும் ஒளியும் என்ற படத்திலிருந்து இந்த இரவு நேரத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலாவின் பாடல் வர இருக்கிறது. பாடலுக்கு இசை தந்திருக்கிறார் கே வி மகாதேவன் அவர்கள். கண்ணதாசனுடைய கற்பனை வரியில் வருகிறது இருளும் ஒளியும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

இது தேனும் பாலும் நிகழ்ச்சி. நேரம் இரவு 11:35:30. எஃப்எம் ரெயின்போ 103.3 மதுரை. தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு வெள்ளி விழா என்ற படத்திலிருந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்க போகிறோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா மற்றும் குழுவினர் பாடியது. வி குமார் அவர்கள் இந்த பாடலுக்கு இசை தந்திருக்கிறார். கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல். வருகிறது பாட்டு, இணைந்திருங்கள் தொடர்ந்து.

11:39 22 இணைந்திருக்கிறோம் இடைவிடாத இசையோடு. இசைப்பாடும் சென்றல், இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. தேனு பாலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு வசந்த மாளிகை. இந்த படத்திலிருந்து கே வி மகாதேவனுடைய இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல் தான் கேட்க போகிறோம். பாடலுக்கு குரல்கள் தந்திருக்கிறாங்க டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா.

11:43, 18 நொடி கடந்து கொண்டிருக்கிறது. இரவு நேரத்தில் தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் அவசர கல்யாணம் என்ற படத்திலிருந்து டிஆர் பாப்பா அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். பாடலுக்கு குரல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. பாடல் வருகிறது, இணைந்திருங்கள்.

தொடரும் பாடல் சிவகாமியின் செல்வன் என்ற படத்திலிருந்து பாட்டு, கண்ணதாசன் பாடல் வரிகள், இசை எம் எஸ் விஸ்வநாதன், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. இணைந்திருங்கள்.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தேனும் பாலும். இனி நல்லதொரு குடும்பம் என்ற படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, கண்ணதாசனுடைய கவி வரிகள்.

11:55, 58 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைய தேனும் பாலும் 103.3 மதுரை ரெயின்போ பண்பலையில். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாட்டு ரோஜாவின் ராஜா, டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா, எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கண்ணதாசன் கவி வரிகள். இணைந்திருங்கள்.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் இனிதே நிறைவுக்கு வருகிறது இன்றைய தேனும் பாலும். மீண்டும் நாளை இரவு 11:10 கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தந்த பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றிகள் பல. இனி 103.3 மெகாஹெர்ட்ஸில் சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் நள்ளிரவு 12 முதல் காலை 4:45 வரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இடைவிடாத இசையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிகழ நேரம் நள்ளிரவு 12 மணி. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இனி தொடர் இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என தொடர் இசை பாடல்கள் உங்களுக்காக. நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணையலவரிசைகள் சென்னை FM ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103 மற்றும் மதுரை FM 103.3 ஆகிய அலைவரிசைகளில் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: எடுத்துட்டீங்க?
1: பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
2: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

இனிய காலை வணக்கம் நேர்களை. நேரம் காலை 4:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய ஜெகத்குரு ஆதிசங்கரர் படப்பாடல்.

0: இடம் கட்டிதான்.
1: நிகழ்ச்சியினை திசை மாறிய பறவைகள் படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல், கண்ணதாசன் பாடல், வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

0: நேரம் 4:10 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிகொண்டா ஆர் ராமதாஸ் அவர்கள் தவில். சாரசமுகி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ராகம் கௌடமல்ஹார், ரூபக தாளம்.

அடுத்து கற்பக மனோகரா, பாபநாசம் சிவன் கீர்த்தனை, ராகம் மலையமாருதம், கண்டச்சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கல்யாணி ராகத்தில் அமைந்த வாசுதேவயனி தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1949 வைசாக மாதம் 25 தேதி பராபவ வருடம் வைகாசி முதல் நாள் 2026 ஆண்டு மே மாதம் 15 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 4:51 23 நொடி. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றது.

0: தவசீலர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வதற்காகத்தான் மற்றவர்கள் தாமும் தவம் மேற்கொள்ளாமல் இல்லறம் நடத்துகிறார்கள். குறள் எண் 263 அதிகாரம் தவம்.
1: துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார் கொள் மற்றையவர்கள் தவம்.
0: தவசீலர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வதற்காகத்தான் மற்றவர்கள் தாமும் தவம் மேற்கொள்ளாமல் இல்லறம் நடத்துகிறார்கள். குறள் எண் 263 அதிகாரம் தவம்.
2: நூற்று 3.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள். இன்றைய நிகழ்ச்சிகள் இப்போது தெரிந்து கொள்வோம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 5 மணிக்கு உங்கள் இல்லம் தேடி வருகிறது பக்தி பாடல்கள் தர பக்தி மாலை. 5:30 இசை அமுதம். 6 மணிக்கு செய்தி சுருக்கம். இன்று காலை 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி சுமதி அவர்கள். 6:15 கேட்கலாம் புதிய காலை. இதில் இந்த நாளின் சிறப்பு இடம்பெறும். 6:30 இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எஸ் கண்ணன் அவர்கள். தொடர்ந்து காலை 6:35 உங்களுக்காக வர இருக்கிறது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல் வழங்குகிறார் உசலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பயிர் வினையியல் துறை பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். 6:45 கேட்கலாம் மாநில செய்திகள். 6:55 பூந்தளிர். இன்று காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள். இதில் காந்தி அஞ்சலி பகுதி 46 இடம்பெறும். 7:15 தமிழர் செய்திகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள். திருவதிகை ஸ்ரீ சந்தனமாரியம்மன் கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள். தொடர்ந்து இடம்பெற கேட்கலாம். இன்று காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 இடம்பெறுகிறது திரையிசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம். 9:02 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள். இதில் என் விருப்பம் இடம்பெறும். 10:30 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் 1000-இல் 1 என்ற படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு பூக்கள் பூக்கும் தருணம். நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியை. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சிநேகிதியை தொடர்ந்து கேட்கலாம். இன்று பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்தி அறிக்கை திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாரதியார் பாடல்கள் இடம்பெறும். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. தொடர்ந்து 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இன்று ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை வானொலி தரும் நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து 2:30 தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். இன்று மாலை 5:02 மாலை தென்றல் கேட்கலாம். 6 மணிக்கு சேவை செய்திகள் இடம்பெறும். 6:05 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. 6:10 உலக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்தி அறிக்கை. தொடர்ந்து 6:45 அந்திப்பூக்களில் இனிமையான பாடல்கள் உங்களுக்காக. தொடர்ந்து 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் இ கதிரவன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பாட்டு இது ஹிட்டு. தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் கேட்கலாம். தொலைபேசி வழியாக அன்பு தம்பி தங்கைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி அது. 8:30 இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சி முத்தான மூதுரை வழங்குகிறார் முனைவர் மு இளங்கோவன் அவர்கள். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. 9:15 செய்தி சுடர். 9:30 கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். இன்று 10:00 பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை வழங்க முத்துக்குமரன். தொடர்ந்து 10:59 எமது ராமேஸ்வரம் பண்பலையில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல்

மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். இவையாவும் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் இடைவிடாத இசையோடு.

புலர்ந்த இந்த இனிய காலை பொழுது அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இப்போது நாம் கேட்டு ரசிக்க பக்தி மாலை பக்தி பாடல்கள் வலம் வருகிறது. நேரம் காலை 5 மணி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக MS சுப்புலட்சுமி பாடியது.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் தருகிறது. தொடர்ந்து வரக்கூடிய பாடல் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் பாடியது.

6:14 மன்னிக்கவும் 5:14 இணைந்திருக்கிறோம். இனிய காலை நேரத்தில் 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்ததாக நாஞ்சில் NS தீன் பாடியது.

5:17, 40 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனி சரளா பாடிய பாடல்.

5:21. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எஸ் ஜானகி பாடியது.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய காலை நேரத்தில் நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவாக பி. சுசிலா பாடியது.

0: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இசை அமுதம்.